நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 2 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 தேதி சனிக்கிழமை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இசையோடும் பொருளோடும் குரல் தரும் இனிய செய்திகளை கேட்டுணரும் நேரம் இது. குரலமுதம் கேட்கலாம்.

0: நன்மை விளைய விரும்பினால் நாணமுடைய தன்மை வேண்டும். பிறந்த குலத்தின் பெருமை சிறக்க வேண்டுமானால் பணிவுடைமை மிகவும் வேண்டும். குறள் எண் 960 அதிகாரம் குடிமை.
1: நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும், குளம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு.
0: நன்மை விளைய விரும்பினால் நாணமுடைய தன்மை வேண்டும். பிறந்த குலத்தின் பெருமை சிறக்க வேண்டுமானால் பணிவுடைமை மிகவும் வேண்டும். குறள் எண் 960 அதிகாரம் குடிமை.
1: நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும்.
2: குறளமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேன் இப்பொழுது 5:56:35. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நேர்களே, 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்று காலை 10:30 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நடைபெறும் எதிர்கால சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 என்ற 2 சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை சுழல் விளக்கு, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். காலை 8:00 to 8:30 திரைகானம் ஒலிக்கும். 9 அரங்கிசையில் ஆலப்புழா வெங்கடேசன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். ஈஆர் அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சியினை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெற கேட்கலாம். 10 முத்துச்சிதறல், 11 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டாக்டர் வி கீதா பிரியா அவர்கள். பங்கு பெறுவோர் வி தீபிகா, டி அக்ஷரா, எஸ் எலிசபெத், சி எம் ரேவதி, ஆர் ஐஸ்வர்யா, ஏ பிரணவா, எஸ் சஞ்சனா, எஸ் ஹேமவர்ஷினி, ஏ திலக்ஷ்ணா ஆகியோர். அதனைத் தொடர்ந்து கீதாமிருதம் பகுதி 1 ஸ்லோகங்கள் வழங்குகிறார் கே பார்கவராம் அவர்கள். விளக்கம் அளிக்கிறார் வி சாய்ஸ்வரூப் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், பழைய சீவரம் பிபி ஞானசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வி மகேஷ்குமார் அவர்கள் தவில். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்வஸ்தய சுரக்ஷா யோஜனா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், தமிழக சிற்பக்கலை உரைச்சித்திரம் எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7 திரைகானம், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம், கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம். 8:05 to 9:15 திரைகானம், 8:45 ஃப்ரம் ஸ்லேட் டு ஸ்மார்ட் போர்டு ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி இடம்பெறும். மாறிவரும் கற்பித்தல் முறைகள் குறித்த ஓர் உரையாடல் நிகழ்த்துபவர்கள் கல்வி ஒருங்கிணைப்பாளர் டி பத்மப்ரியா, உதவி தலைமை ஆசிரியை சி கவிதா ஆகியோர். 10 அகில பாரத இசை எஸ் ஹரிக்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம்.

0: இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி 101.4 எஃப்எம் ரெயின்போவில் 11:02 திரைகாணம், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெறும். 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்வஸ்தய சுரக்ஷா யோஜனா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இளைஞர் உலகம் ஜெயிக்கலாம் வாங்க போட்டித் தேர்வர்களுக்கான தொடர் நிகழ்ச்சி, யுபிஎஸ்சி சிஎஸ்சி 2025 தேர்வில் அகில இந்திய அளவில் 18 இடத்தில் வெற்றி பெற்ற ஆர் ஸ்ருதி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. 3:02 அறிவோம் ரசிப்போம். 10:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து ரெயின்போ ரிவைன் கேட்கலாம். இனி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று பிற்பகல் 1:10 லக்ஷ்மி சுயம்வரம் இசைப்பேரூரை நிகழ்த்தியுள்ளவர் எம்.ஆர். விஜயராகவாச்சாரியார் அவர்கள். 5:00 அரங்கிசையில் ஜி. ராமநாதன் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ்ராமன் அவர்கள் மிருதங்கம். 7:00 25 ஆண்டுகால பொது சேவை சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் நிகழ்ச்சி இது. 8:10 ஆலமரம் நாடகம் எழுதியவர் காவனூர் வேலன் அவர்கள், நடிப்பு கே ஆர் எஸ். குமார், சி. சிவகாமி, எஸ். ரமேஷ், பத்மஸ்ரீ, ஆர். அருணா, வி. வினோதினி, எல். மோகன் ஆகியோர், அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will distribute more than 51,000 appointment letters to newly recruited youth in various government departments and organizations at the 20th Rozgar Mela today through video conferencing. Mr. Modi will also address the gathering on this occasion. This Rozgar Mela will be held at 45 locations across the country. The newly appointment candidates will be joining various ministries and departments of the Government of India, including Department of Revenue, Ministry of Railways, Ministry of Home Affairs, Ministry of Health and Family Welfare, Department of Financial Services, Ministry of Defence, among others. Prime Minister Narendra Modi will inaugurate the International Conference on the Future of Environment and Climate Dynamics today in New Delhi. The two-day conference is being organized by the National Green Tribunal. It will bring together environmental experts, judges of the Supreme Court and High Court, and district court judges. Secretaries of various ministries and senior government officials will also participate in this event. Representatives from state judicial academics, state legal services authorities, state expert appraisal committees, state environment impact assessment authorities and state wetland authorities will attend the conference. It will also bring together eminent judges and judicial representatives from 17 countries. India and UAE have reaffirmed their commitment to continued cooperation and coordination in efforts to promote regional peace, security and stability. Prime Minister Narendra Modi received a telephone call from the President of the United Arab Emirates, Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. The two leaders exchanged views on the developments in West Asia. They also discussed new measures to further deepen the India-UAE comprehensive strategic partnership, including in the areas of energy, defense, technology, investment and health. The UAE president conveyed warm greetings on the Prime Minister's birthday and congratulated him on India's successful BRICS presidency.

0: following the attempted attack on the holy city of Mecca.
1: Such attacks, I need not elaborate or reiterate, they vitiate the regional security, they impact or undermine regional peace and security, and also threaten freedom of navigation through the Bab al-Mandeb. And obviously, for various reasons, this is totally unacceptable to us. We hope that there is early restoration of peace and stability in the region.
0: The first meeting of the Joint Parliamentary Committee on the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 was held in New Delhi yesterday. Chaired by Lok Sabha MP Sanjay Jaiswal, the committee was briefed by the representatives of the Ministry of Home Affairs on the provisions of the bill. Talking to the media, committee chairman Sanjay Jaiswal said the meeting was held in a cordial atmosphere and members raised several questions. Environment, Forest and Climate Change Minister Bhupendra Yadav held a high-level meeting with the Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath to review measures for improving air quality in 8 NCR-linked districts of the state. These include Noida, Hapur, Ghaziabad, Meerut, Bulandshahr and others. Talking to media about the meeting, the Environment Minister said the meeting discussed action plans to curb vehicular pollution, including measures concerning old vehicles, the new EV policy, electric buses, mandatory pollution certificates and aggregator vehicles. India has been ranked first in business climate among 40 plus global markets in the latest Business Climate Survey 2026 by the Swedish Chamber of Commerce in India. Commerce and Industry Minister Piyush Goyal shared this information in a social media post. And that is the end of this news bulletin.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
4: கோபம் என்பது மனிதனை அழிக்கும் மிக மிக மோசமான எதிரியாகும். அதனை பொறுத்து கொள்வதும் நல்ல குணங்களை வளர்த்து கொள்வதும் மிக உயரிய அறமாகும். கோபத்தை விடுத்து நற்குணங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை நீதி இலக்கியமான அறநெறிச்சாடம் அழகான பாடலில் அருமையான ஓமையோடு விளக்குகின்றது. அந்த பாடல் என்ன? உயிரும் உடம்பும் பிரிவு உண்மை உள்ளி செயிரும் சினமும் கடிந்து பயிரிடை புல் களைந்து நெல் பயன் கொள்ளும் ஒருவன் போல் நல் பயன் கொண்டு இருக்கற்பாற்று. இப்பாடலுடைய பொருள்தான் என்ன? உயிரும் உடம்பும் வேறு வேறாக பிரிந்து செல்வது உண்மையானது என்பதை நினைத்து உழவன் பயிர்களின் இடையே தோன்றிய களைகளை பிடுங்கி எரிந்துவிட்டு பயிரினை காத்து நெல்லாகிய பயனை அடைகின்றான். அவனைப் போல் மயக்கத்தையும் கோபத்தையும் நீக்கிவிட்டு இன்பத்துக்கு காரணமாகிய நல்வினையை மேற்கொண்டு நடத்தல் நல்லது என்று கூறுகின்றது. இப்பாடலின் ஆழமான கருத்து என்ன தெரியுமா? கூடுவிட்டு உயிர் உடலை விட்டு பிரியும் நாள் வருமே, தேடறிய உண்மை நெஞ்சில் தினமும் நினைக்கணுமே, நெல் விளையும் வயலினிலே நெருங்கி வளரும் களைகளைப் போல் நம்முள் வளரும் சினத்தினையும் தீய வினையையும் களைந்திடனுமே, புல்லை நீக்கி நெல் மணிகள் போற்றிச் சேர்க்கும் உழவன் போல் தீமையை நீக்கி நன்மைகளைச் சேர்த்து மன அமைதி கொள்ளனுமே. எனவேதான் வள்ளுவரும் வெகுளாமை என்ற அதிகாரத்தையே அமைத்துள்ளார். கோபம் என்பது உன்னை மட்டும் அழிப்பதல்ல, உன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. சுற்றம் நட்பு எல்லாவற்றையும் அழிக்க வல்லது என்பதையே வள்ளுவர் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று தனது திருக்குறளில் கூறியுள்ளார். எனவேதான் ஔவையாரும் ஆறுவது சினம் என்று கூறியுள்ளார். ஒருவனுக்கு கோபம் அதிகமானால் அவனிடம் இருக்கும் நற்குணங்கள் யாவும் அழிந்துவிடும் என்கிறது கொன்றை வேந்தன். சிலப்பதிகார காப்பிய நாயகியான கண்ணகி கோபத்தால் மதுரையை எரியூட்டிய பிறகு அதன் உக்கரத்தை அடக்கி அமைதி அடைவதை இளங்கோவடிகள் அழகாக விளக்குகிறார். பாண்டிய மன்னனின் அவசர கோபமே பாண்டிய வம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானது.

0: நாராயணத்தில் இலக்குவன் மிகுந்த கோபம் கொள்ளும் போதெல்லாம் ராமன் அவனுக்கு அமைதியை போதித்து சினத்தை விடுத்து பொறுமையை கடைப்பிடிக்குமாறு அறிவுறுத்துகிறார். கோபத்தினால் வருவது ஒன்று இல்லை, தர்மமே வெல்லும் என்று ராமன் இலக்குவனுக்கு கூறும் அறிவுரைகள் கோபத்தை விடுவதே வாழ்வை நல்வழிப்படுத்தும் என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றுகின்றன. கோபம் என்பது நம் அறிவை மயக்கி நம்மை சார்ந்தவர்களையும் அழிக்கும் நெருப்பு. அதை அன்பாலும் பொறுமையாலும் அணைத்து நற்குணங்களை வளர்த்து கொள்வதே மனித வாழ்வின் உண்மையான அறம். கோபத்தை கட்டுப்படுத்த பல வழிகள் இருந்தாலும் முடிந்தவரை கோபப்படும் நபரின் ஏதேனும் ஒரு நல்ல குணத்தை நம் மனக்கண் முன் கொண்டு வந்தால் நிச்சயம் கோபத்தை எளிதாக வெல்லலாம். கோபம் என்பது உனக்குள் நீயே வளர்த்து கொள்ளும் தீ. அது அடுத்தவர்களை சுடுவதற்கு முன்னால் உன்னைத்தான் முதலில் சாம்பலாக்கும் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். மனிதன் தன் கோபத்தை அடக்கி நிதானத்தை கடைப்பிடித்தால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் தெய்வத்தன்மையுடனும் இருக்கும். எனவே கோபத்தை கைவிட்டு நற்குணங்களை வளர்த்து கொள்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி. இறைவனை பாமாலையால் அர்ச்சிக்கும் நேரம் இது, வழிபாட்டிற்கான நேரம். வழிபாடில் முதலில் பாம்பே சகோதரிகள் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 2 சனிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அது என்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி அதாவது வரிசைக்கு வரிசை 5 பயிருக்கு பயிறு 2 இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆகும். இதன் மூலம் அதிக விளைச்சல் அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முறைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, ஆனால் நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்க கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர

0: வைத்து பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழைக்காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச அயர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழி குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஆவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களையெடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவன அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: காய்கறியில வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதென்ன பண்ணாலுமே விலை கம்மியான டைம்ல வேல்யூ ஆடடா பண்ணலாம். அப்படியே ட்ரை பண்ணி கொத்தவரங்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் நம்ம வெத்தலா தர முடியும்.
0: வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: வீட்டிலே நம்ம இயற்கை உரத்தை உற்பத்தி பண்ணி நம்மளே அந்த விவசாயத்தை பண்ணினா அந்த உரத்துக்குடைய செலவு மிச்சப்படுது, பொருளுடைய தரம் நல்லா இருக்குது, நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது.
0: கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பனவிளை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்ரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள், முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம்.

0: முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டுக்கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். காஞ்சிபுரம் மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுமயிலூர் பழைய காலனி கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாயிகள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டி தோல் நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேர்களே, இன்று பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம் தமிழக சிற்பக்கலை உரை சித்திரம், எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். இது தொடர்பாக நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு திருவிழாவில் அவர் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதற்காக நாடு முழுவதும் 45 இடங்களில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நிதி, ரயில்வே, பாதுகாப்பு, உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை என மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை மத்திய அரசு நிரப்பி வருகிறது. இதுவரை நடத்தப்பட்டுள்ள பிரதமரின் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 12,75,000 பேருக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற துணைவேந்தர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் நலன் சார்ந்த முன்முயற்சிகளில் உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பையும் அவர்கள் தலைமை பண்பையும் ஈடுபடுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடல்களுக்கு பல்கலைக்கழகங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திருமதி ரக்ஷா கத்ஸே கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,700 மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறினார். கடந்த ஆட்சியில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும்,

0: ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இன்னும் முடிவெடுக்காத நிலையில் துணைவேந்தர் நியமனத்திற்கு விரைவில் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழிக் கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு ஹிந்தி மொழிக்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தெரிவித்த கருத்து குறித்து அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்தந்த மாநிலங்கள் தாங்கள் விரும்பும் மொழிக் கொள்கையை பின்பற்ற அனுமதிப்பதே நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான விஷயத்தில் தற்போதுள்ள மாநில அரசு உறுதியான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 48 பேர் மனு தாக்கல் செய்தனர். அவர்களில் 28 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பிரதான அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 53 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் மனுக்கள் பரிசீலனையின் போது 22 மனுக்கள் ஏற்கப்பட்டன. இந்நிலையில் மனுக்களை திரும்ப பெற இன்று கடைசி நாளாகும். இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்ப பெற்றுள்ளது. கடந்த 1 வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசிதழில் செய்யாறில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவின் 3 கட்ட பணிகளுக்கான மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் மேல்மா கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த அறிவிக்கை வெளியிடப்பட்டதாகவும், ஆனால் அந்த அறிக்கை திரும்ப பெறப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள கர்ஸ்க் அணுமின் நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு சர்வதேச அணுசக்தி முகமை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரித்வாரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேளாவிற்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உத்தராகண்ட் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் மின்பொருள் சேவை ஏற்றுமதி 8.2% அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மீன்வள பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். காரைக்காலில் நேற்று 100 மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. பிரயாக்ராஜ் நெல்லை இடையே இன்று முதல் அடுத்த மாதம் 10 வரை சனிக்கிழமைதோறும் சிறப்பு ரயில்

0: இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் ஷபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷிகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை.

பயிர்களுக்கு ஃப்ளோரைடு தேவையான தனிமம் அல்ல, ஆனால் கால்நடைகளுக்கு தேவையான ஒரு முக்கிய தனிமமாகும். ஃப்ளோரைடின் அளவு அதிகமுள்ள நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தும் போது பயிரின் வளர்ச்சியானது பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதனால் பயிர் இலைகள் சுருண்டும், இலைகள் நுனி கருகளும் வெளிர் நிறமும் அடைகிறது. மேலும் காய்கனிகளும் உருவிழந்து காணப்படுகின்றன. பயிர்களின் வினையியல் மாற்றங்கள், வளர்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படுவதோடு செல்லின் வடிவமைப்பும் சிதைவடைகிறது. இதனால் பயிரின் வளர்ச்சியும் மகசூலும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. நிலத்தடி நீரிலுள்ள ஃப்ளோரைடு மண்ணில் அதிக அளவு தேங்குவதன் மூலமாக பல்வேறு விளைவுகள் மண்ணில் ஏற்படுகிறது. மண்ணிலுள்ள அங்கக பொருட்கள், அனங்கக தாதுக்கள் மற்றும் மண்ணின் கார அமிலத்தன்மை போன்றவை ஃப்ளோரைடினுடைய வேதியியற் பண்புகளை நிர்ணயிக்கின்றன. மேலும் ஃப்ளோரைடின் அளவு நிலத்தில் அதிகரிக்கும் போது மண்ணில் பல்வேறு வகையான உயிரின் இரசாயன செயல்களை பாதிக்கிறது. ஃப்ளோரைடு நிலத்தில் தேங்குவதால் பயிர் வளர்ச்சியை உடனடியாக பாதிப்பதில்லை. ஊட்டங்களின் அளவை பெரிதும் பாதிக்கிறது. மேலும் ஃப்ளோரைடின் அளவு அதிகரிப்பதால் மண்ணிலுள்ள மணிச்சத்து நீரில் அதிக அளவு கரையும் வாய்ப்பு ஏற்படுகிறது. மண்புழுக்கள் ஃப்ளோரைடு கலந்துள்ள மண்ணை உட்கொள்ளும் போது ஃப்ளோரைடினால் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் மண்புழுக்களிலிருந்து வெளியேறும் கழிவுகளில் ஃப்ளோரைடின் இரசாயன நிலையில் மாற்றம் ஏற்பட்டு பயிர்கள் எளிதில் கிரகிக்கக்கூடிய நிலையை அடைகிறது. ஃப்ளோரைடு மண்ணிலுள்ள நுண் உயிரிகளின் பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் பெரிதும் பாதிக்கிறது. மேலும் பாஸ்பரஸ் உரங்களை ஃப்ளோரைடு

0: மாசுபட்ட நிலங்களில் இடுவதாலும் புளோரைடின் நச்சுத்தன்மையானது குறைக்கப்படும். புளோரைடினால் மனித உடலில் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி நாளை அறிவோம். எஸ் ஆதித்யா அவர்கள் எழுதிய சூழல் அறிவோம் பகுதியினை அறிந்தோம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: இனி வானிலை. தமிழக கரையோர மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.6°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26.9°C, பதிவான ஈரப்பதம் 77%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.2°C, பதிவான ஈரப்பதம் 80%. சென்னை நகருக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இரவு அல்லது மாலை வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. குறைந்த அதிகபட்ச வெப்பநிலையாக 37°C, குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27°C நிலவக்கூடும். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை: உலகத்தின் கவனத்தை ஈர்த்த 18வது பிரிக்ஸ் மாநாடு ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: இந்தியாவின் மீது மீண்டும் ஒருமுறை உலகத்தின் கவனம் குவிந்திருக்கிறது. வேற எந்த நாட்டாலும் சாதிக்க முடியாத பல விஷயங்களை இந்தியா மீண்டும் ஒருமுறை சாதித்து பெருமிதம் அடைந்திருக்கிறது. உலகளாவிய போர் பதற்றங்கள், வர்த்தக பூசல்கள் மற்றும் மேலை நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் தில்லியில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்று முடிந்துள்ளது. உண்மையில் இது வழக்கமான ஒரு மாநாடாக மட்டுமின்றி விக்சித் பாரத் என்னும் வளர்ச்சியடைந்த இந்தியா நோக்கிய பயணத்தில் இந்தியாவின் உலகளாவிய ஆதிக்கத்தை பறைசாற்றும் நிகழ்வாக அமைந்தது. உலகில் வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளின் சர்வதேச கூட்டமைப்புதான் பிரிக்ஸ். பி என்ற எழுத்து பிரேசிலையும், ஆர் என்ற எழுத்து ரஷ்யாவையும், ஐ என்ற எழுத்து இந்தியாவையும், சி என்ற எழுத்து சீனாவையும், எஸ் என்ற எழுத்து தென்னாப்பிரிக்காவையும் குறிக்கும். பின்னர் இந்த அமைப்பு விரிவடைந்து எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளும் உறுப்பினர்களாக இணைந்தன. உலகின் பெரும்பகுதி பொருளாதாரத்தை கையாளும் வளரும் நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸ் சர்வதேச அளவில் மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கும் அமைப்பாக மாறியிருக்கிறது. 2006 நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபை கூட்டத்தின்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய 4 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு முறையான வடிவம் கொடுத்தனர். அதன் பிறகு 2009 ஜூன் 16 அன்று ரஷ்யாவின் ஏகேத்தரின்பர்க் நகரில் 4 நாடுகளின் தலைவர்கள் 1வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சந்தித்தனர். இதுவே அந்த அமைப்பின் முதல் தலைவர்கள் மாநாடு. இதற்கு முன்பு 3 இந்தியாவில் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு நடந்துள்ளது. இந்த ஆண்டு கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருந்த நிலையில் 18வது உச்சி மாநாடு கடந்த 12-13 தேதிகளில் தில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி என்ற கருப்பொருளில் நடந்த இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபத்தா எல் சிசி, எத்தியோப்பிய பிரதமர் திரு அபி அகமத், இந்தோனேசிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ, ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான், ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான், சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் திரு ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத், பிரேசில் வெளியுறவு அமைச்சர் மௌரோ வியாரோ உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2019 ஆண்டுக்கு பின் 7

ஆண்டுகள் கழித்து இந்தியா வந்தது மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் நடத்திய பேச்சுவார்த்தையும் கவனம் பெற்றது. மாநாட்டின் முதல் நாளான செப்டம்பர் 12 பாரத் மண்டபத்திற்கு வந்த உலக தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். உள்ளடக்கிய உலக நிர்வாகமும் பலதரப்பு அமைப்புகளை வலுப்படுத்துதலும் என்ற தலைப்பிலான முதல் அமர்வு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடந்தது. ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்குதல், தெற்குலகின் குரலுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குதல், சர்வதேச முடிவெடுப்புகளில் சமத்துவம், பலதரப்பு அமைப்புகளை சீர்திருத்துதல், உலகளாவிய நெருக்கடிகளை இணைந்து எதிர்கொள்வது போன்ற விஷயங்கள் இந்த அமர்வில் விவாதிக்கப்பட்டன. உலக தெற்கு நாடுகள் உலகளாவிய நெருக்கடிகளின் முன்னணியில் இருந்தாலும் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் பின்தங்கியுள்ளன என்ற கருத்தை இந்த அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அழுத்தமாக முன்வைத்தார். இறுதியில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தலைவர்களின் புதுதில்லி கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும் என்றும் இந்த பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டது. சுவாரஸ்யமாக, அமெரிக்காவுடனான போரில் எதிரெதிர் தரப்புகளில் உள்ள ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் மத்திய கிழக்கில் நிலவும் சூழலுக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்திய இந்த பிரகடனத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டன. 140க்கும் மேற்பட்ட சர்வதேச விவகாரங்களை உள்ளடக்கிய இந்த புதுதில்லி கூட்டு பிரகடனம் எவ்வித எதிர்ப்புமின்றி 100% ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்களிப்பு மிகப்பெரியது. தொடர்ந்து அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த பாரத் இனோவேட்ஸ் கண்காட்சியை தலைவர்கள் பார்வையிட்டனர். இதையடுத்து தலைவர்கள் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பிறகு மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பிரிக்ஸ் ஒற்றுமையின் அடையாளமாக மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைத்து தலைவர்களுக்கும் இரவு விருந்து வழங்கினார். இது சாதாரண விருந்தாக இல்லாமல் இந்திய கலாச்சாரத்தை உலக தலைவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது. இந்த விருந்தில் ஒன் ரிதம் மெனி கல்ச்சர்ஸ் என்ற கருத்தில் இந்தியா மற்றும் பிரிக்ஸ் நாடுகளின் 160 இசை கலைஞர்கள் இணைந்து இசை நிகழ்ச்சி நடத்தினர். தொடர்ந்து இந்தியாவின் பாரம்பரிய நடன கலைகளை மையமாக கொண்டு நவரசம் என்ற கருத்தில் சிறப்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. விருந்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சிறப்புணவாக இருக்கும் பல்வேறு சிறுதானிய சைவ உணவுகள் தலைவர்களுக்கு பரிமாறப்பட்டன. இந்த விருந்து நிகழ்ச்சியில் உலகின் வல்லமை மிக்க தலைவர்கள் அரசியல் பேதங்களை மறந்து மிகவும் இயல்பாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தது உலக ஊடகங்களை கவர்ந்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உள்ளிட்ட தலைவர்கள் கேமரா முன்னிலையில் கைகுலுக்கி சிரித்து பேசிய காட்சிகள் வைரலாகின. இந்த மாநாட்டின் 2nd அமர்வில் நேச நாடு என்ற அடிப்படையில் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் இந்திய திரைப்பட இசையின் மீதான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி பிரபல பாடகர் கிஷோர்குமார் பாடலை பாடி அனைவரையும் அசத்தினார். மேற்காசிய புவிசார் அரசியல் மோதல்கள் உச்சி மாநாட்டை தடம் புரள செய்துவிடுமோ என்ற சந்தேகத்தை உடைத்து இந்திய விருந்தோம்பலின் கீழ் பிராந்திய போட்டியாளர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்ததே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனை. இறுதியில் ரஷ்யா, சீனா, ஈரான் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சுவார்த்தையும் நடத்தினார். 2nd அமர்வில் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் மட்டுமின்றி பார்ட்னர் கண்ட்ரீஸ் எனப்படும் நேச நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றார்கள். அனைவரையும் உள்ளடக்கிய உலகளாவிய வளர்ச்சிக்கான எதிர்காலத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பில் 2nd அமர்வு தொடங்கியது. வளர்ந்து வரும் நாடுகளின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் சமமான பயன்பாடு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது, எரிசக்தி பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உலக வர்த்தகம், நிலையான வளர்ச்சி போன்ற அம்சங்கள் விவாதிக்கப்பட்டன. பிறகு தலைவர்கள் உரையாற்றினார்கள். மாநாட்டின் தலைவர் என்ற முறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்புரையாற்றி இந்தியாவின் கருத்துக்களை எடுத்துக் கூறினார். உலகில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றங்களை முன்வைத்து அது சாதாரண மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் குறிப்பிடத்தக்க மற்றும் பரவலான எதிர்மறை தாக்கத்தை பற்றி கவலையோடு அவர் பகிர்ந்து கொண்டார். மேலும் பெருந்தொற்றுகள், பருவநிலை சார்ந்த பேரிடர்கள் மற்றும் விநியோக சங்கிலி போன்றவை உலகில் எந்த ஒரு நெருக்கடியும் குறிப்பிட்ட பிராந்தியத்துடன் மட்டும் நின்று விடுவதில்லை என்பதை உணர்த்தியுள்ளன. எனவே பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்குள் மீள்திறனை மேம்படுத்த சிறப்பு முக்கியத்துவம் அளித்துள்ளோம் என்றும் பிரதமர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். அதன்பின் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், நேச நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச பிராந்திய அமைப்புகளின் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இதுவரை 18 பிரிக்ஸ் உச்சி மாநாடுகள் நடைபெற்றிருந்தாலும் இந்த மாநாடு பல்வேறு வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியாவிற்கு மேற்கத்திய நாடுகளுடன் நல்ல உறவு இருக்கிறது. அதேவேளையில் ரஷ்யா, சீனா, ஈரான் நாட்டு அதிபர்களையும் பிரிக்ஸ் மாநாட்டின் மூலம்

இந்தியா அழைத்து வந்தது இந்தியாவின் நடுநிலையையும் சக்தியையும் காட்டுகிறது. வல்லரசு நாடுகளும் ஆசிய ஐரோப்பிய நாடுகளும் பிளவுபட்டு நிற்கும் வேளையில் உலக அரசியல் முரண்பாடுகளை கடந்து அமைதியையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் முன்வைக்கும் சமரச குரலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து அளிக்க சீனாவும் ஆதரவு தெரிவித்தது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் மேலும் பல நன்மைகளும் இந்தியாவுக்கு கிடைத்துள்ளன. சர்வதேச செலாவணி நிதியம் மற்றும் உலக வங்கியில் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான பங்களிப்பு, வாக்களிக்கும் அதிகாரம் ஆகியவை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த மாநாட்டில் முழங்கியது பெரும் கவனம் பெற்றுள்ளது. மாறுபட்ட அரசியல் அமைப்புகளையும் பிராந்திய போட்டிகளையும் கொண்ட நாடுகளை ஒரே அமைப்பில் வைக்க முடியுமா என்று பலர் கேள்வி எழுப்பினர். மேலும் இது மேற்கத்திய எதிர்ப்பு மோதல் களமாக மாறுமா அல்லது பயனற்ற பேச்சு மன்றமாக உருமாறிவிடுமா என்ற வெளிப்படை அழுத்தமும் அதிகரித்தது. ஆனால்

0: களையும் பிராந்திய போட்டிகளையும் கொண்ட நாடுகளை ஒரே அமைப்பில் வைக்க முடியுமா என்று பலர் கேள்வி எழுப்பினர். மேலும் இது மேற்கத்திய எதிர்ப்பு மோதல் களமாக மாறுமா அல்லது பயனற்ற பேச்சு மன்றமாக உருமாறிவிடுமா என்ற வெளிப்படை அழுத்தமும் அதிகரித்தது. ஆனால் 2026 இந்தியாவின் தலைமைத்துவமானது பிரிக்ஸ் அமைப்பின் அடையாளத்தை நிலைப்படுத்தியது. பிரிக்ஸ் அமைப்பை மேற்கத்திய எதிர்ப்பு மன்றமாக மாற்றாமல் குளோபல் சவுத் எனப்படும் தெற்குலகத்திற்கான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மேற்கத்திய சார்பற்ற தீர்வு நோக்குடைய தளமாக வெளிப்படுத்தியது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்புக்கு கிடைத்த வெற்றியாகும். உலக வல்லரசுகளை ஒரே மேடையில் அமர வைத்து அமைதி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கூட்டு பிரகடனத்தை முழு மனதோடு ஏற்க வைத்ததும் இந்தியாவின் மாபெரும் வெற்றி. 2026 இந்தியாவின் தலைமைக்கு பிறகு 2027 ஆண்டுக்கான பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை சீனா ஏற்க உள்ளது. அது மேலும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது.
1: நேயர்கள், இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை உலகத்தின் கவனத்தை ஈர்த்த 18வது பிரிக்ஸ் மாநாடு ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. இனி கேட்கலாம்.
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் சி.ஆர். மஞ்சுளா அவர்கள்.
4: நம்முடைய பக்தி இலக்கியத்தில் ஒரு சமத்துவ பார்வையை நம்ம பார்க்குறோம். ஆண்டவனுக்கும் அடியவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆண்டவனுக்கு என்ன சிறப்பு உண்டோ அதே சிறப்பு அடியவனுக்கும் உண்டு. இன்னும் கேட்டால், அடியவனுக்கு ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதை ஆண்டவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, உடனடியாக அதற்கான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆண்டவன் வேற கிடையாது, அடியவன் வேற கிடையாது, ஆண்டவன் உயர்ந்த தட்டு கிடையாது, அடியவன் தாழ்ந்த தட்டு கிடையாது அப்படின்றதை பக்தி இலக்கியங்கள் நமக்கு எப்போதும் போதிச்சுக்கிட்டே வருது. அதனுடைய நோக்கம் என்ன, ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், மக்களில் உயர்வு தாழ்வு அவசியம் இல்லை, எல்லோரும் ஒரே சமுதாயமாக வாழ வேண்டும் அப்படின்றது தான் அதனுடைய அடிப்படை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு ராமாயணத்திலிருந்து ஒரு கதையை சொல்லுவாங்க. என்னன்னா, ராமன் காட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டார். எதுக்கு? அப்பா கொடுத்த வரத்தின் காரணமாக. கைகேயி அப்படி ஒரு வரத்தை கேட்குறாங்க. தசரதன் கைகேயிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த ரெண்டு வரத்தில், ஒரு வரத்தில் ராமன் 14 காட்டுக்கு போகணும், இன்னொரு வரத்தில் பரதன் அயோத்தியா நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதன் அடிப்படையில் ராமன் காட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டார். அப்படி வரும்பொழுது அந்த ஊரில் இருக்கிற குடிமக்கள் எல்லாரும் ராமன் பின்னாடி வந்துட்டாங்களாம். இரவு நேரம், எல்லாம் அப்படியே படுத்து தூங்குறாங்க. அந்த நேரத்தில் மக்கள் யாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் கிளம்பி காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போது அங்கே கங்கை நதி ஓடிட்டுருக்கு. அந்த ஆறை கடப்பதற்கு ஒரு தோணி வேணும், ஒரு ஓடம். யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, குகன்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பக்தரை ராமன் பார்க்குறான். அவர் ரொம்ப பணிவன்போடு, நான் உங்களை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பணியை தலை மேலே கொண்டு செய்தார்னு பார்க்குறோம். விடிஞ்சதுக்கப்புறமா விழித்து பார்க்கும் குடிமக்கள், அடடா ராமனை காணுமே, ஒருவேளை ராமன் அயோத்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கலாம், ஏன்னா அந்த தேர் திரும்பி போனது போல் ஒரு வழித்தடம் தெரியுது. அதனால் அவங்க எல்லாரும் நேராக திரும்பி அயோத்தியைக்கு போகிறாங்க. அங்கே போய் நம்ம ராமனை சந்திக்கலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே ராமன் குகனுடைய இடத்துக்கு வந்தாச்சு. குகன் எப்படிப்பட்டவன்? அன்பினுடைய வடிவம். ராமனுக்கு என்ன கொடுக்கறது, எதை படையலாக்குவது, எப்படி தொண்டு செய்வது அப்படின்றதுக்காக ஏங்கி நிற்கக்கூடிய ஒருவன். அவன் எங்கே இருக்கிறான்? காட்டில் இருக்கிறான். அவனை கிட்டத்தட்ட நம்ம காட்டுவாசி அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு நாகரிகம் தெரியுமா? தெரியாது. அவனுக்கு எப்படி ராமனை அணுக வேண்டும்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு தத்துவம் பக்தி, அன்பு, இவ்வளவுதான். ராமன் என்ன உணவு சாப்பிடுவார், ராமன் எப்படி இருப்பார், எப்படி தூங்குவார், இதை பற்றியெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அன்பின் மிகுதியால் ராமனை உபசரிக்க வேண்டும், ராம லக்ஷ்மண சீதையை நன்கு பராமரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். அதன் காரணமாக அவன் பல்வேறு உணவுகளை கொடுத்ததாகவும், அதில் ராமன் தனக்கு சாத்வீகமாக இருக்கக்கூடிய உணவை ஏற்றுக்கொண்டதாகவும் கம்பர் ராமாயணத்தில் பேசுவார். இந்த குகனுடைய நிலைமையை அவனுடைய அந்த அன்பை

0: அவனுடைய அந்த செயல்பாட்டை ஆழ்வார் ஒரு பாட்டில் விளக்குறார். எப்படி விளக்குறாருன்னா, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுழந்து மாழை மான் மட நோக்கியுன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை அப்படின்னு, என்னுடைய தம்பி உனக்கு தம்பி, நானும் நீயும் தோழன், என்னுடைய மனைவியும் உனக்கு வந்து தோழி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு காட்டில் வாழக்கூடிய ஒருவருக்கு கூட அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான். அந்த ஒரு நிலையைத்தான் ராமனுடைய சரிதத்தின் வழியாக நமக்கு ஆழ்வார் காட்டுகின்றார்னு பார்க்குறோம். அதனால் கடவுளே பாரபட்சம் இல்லாமல் அன்போடு இருக்கும் பொழுது நாம் மனிதர்கள் ஏன் பாரபட்சம் காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி.
1: முதம் வழங்கினார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி.
3: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையின் எதிர்காலம் என்ற தலைப்பிலான இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கின்றனர். மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள், மாநில சட்ட சேவை ஆணைய உறுப்பினர்கள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையர்களின் பிரதிநிதிகள் மாநாட்டின் அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளனர். சுற்றுச்சூழலை பராமரிக்கவும் அதற்கான கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்துவதில் உள்ள இடைவெளியை போக்கும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற தென் மாநிலங்களுக்கான மண்டல வேளாண் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசும் மாநில அரசுகளும் குழுவாக செயல்பட்டு வேளாண் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கான அடையாள அட்டைகளை உருவாக்கும் பணியில் தென் மாநில அரசுகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், தெலங்கானா கர்நாடகா மாநிலங்கள் இதில் 75% பணிகளை முடித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு, கேரள மாநிலங்களும் அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசமும் இந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், வரும் ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இந்த அடையாள அட்டைகளை சார்ந்திருக்கும் என்பதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மனிந்தர் சித்துவுடன் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான பேச்சுக்களை விரைவுபடுத்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாடுகளும் இந்த ஆலோசனையின் போது விருப்பம் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் வர்த்தகம், முதலீடு மற்றும் சேவை துறைகளில் இந்தியா கனடா இடையே பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரித்து பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். கோட்டையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டின் போது இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன்

0: தமிழக முதலமைச்சர் திரு விஜயும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறினார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து தமிழக அரசிடமிருந்து முறையான அழைப்பு ஏதும் வரவில்லை என்றும், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு கேரளம் எப்போதும் தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கேரளம் வழங்கும் என்றும் திரு மோன்ஸ் ஜோசப் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: புத்தொழில் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்திய இளைஞர்கள் புதிய உச்சத்தை எட்டி வருவதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தி நகரில் நேற்று நடைபெற்ற இளைஞர்களுடனான கலந்துரையாடலில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களுக்கென மத்திய மாநில அரசுகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புத்தொழில் இந்தியா திட்டத்தில் கவனம் செலுத்தியதன் மூலம் இளைய தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதோடு வேலைவாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவுப் பொருட்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துதல், நீர் மேலாண்மை ஆகிய துறைகளில் இளைஞர்கள் உருவாக்கியுள்ள புதிய மாதிரிகள் புதுமையான தீர்வுகளாக உள்ளன என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறினார். சண்டிகரில் கூட்டுறவு அடிப்படையிலான பாரத் டாக்ஸி சேவையை பஞ்சாப் மாநில ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா நேற்று தொடங்கி வைத்தார். சொந்தமாக கார் வைத்திருக்கும் ஓட்டுநர்கள் முழுமையாக பயனடையும் வகையில் ஏற்கனவே பல்வேறு நகரங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓட்டுநர்களும் பொதுமக்களும் பயனடைவார்கள் என்று நிகழ்ச்சியில் பேசிய திரு குலாப்சந்த் கட்டாரியா தெரிவித்தார். நாட்டில் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்களின் சந்தை நிலவரம் குறித்த புதிய அறிக்கையில் இது தெரியவந்துள்ளது. இதன்படி மக்கள் தொகை அதிகமாக உள்ள 100 மாவட்டங்களில் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு அதிகமாக உள்ளது. பீகார் மாநிலம் தர்பங்கா குறைந்த அளவு பெண் தொழிலாளர்களை கொண்ட மாவட்டமாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. குழுவின் தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கியமான விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்தனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால், கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாகவும் மசோதா தொடர்பாக உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் துகராஜபட்டணத்தில் கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பது தொடர்பாக பொதுத்துறை நிறுவனமான மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு ஆந்திர மாநில அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையான அரசு அனுமதி மற்றும் ஒப்புதல்கள் கிடைப்பதன் அடிப்படையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் கட்டும் செயல்பாட்டிற்கு வந்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அந்த இரு நாடுகள் மீதும் பொருளாதார நிபந்தனை அதிகரிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் அதிபர் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவிற்கு எதிரான சட்டப்பூர்வ தடைகள், வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தற்போதைய தடைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை குறிப்பிட்ட அளவில் வாங்கும் நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% வரை வரி விதிக்கப்படும்.

0: என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் சபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூல் இழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷ்ணகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜீந்தர்பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 7:25:25. மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையத்தின் புத்தம் புது காலை நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்பொழுது கேட்கலாம்.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இப்போ கொழுப்புன்றது வந்து நம்மளுடைய உணவு பழக்கம் சார்ந்த ஒரு பிரச்சனைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அல்லது எரிப்பு சக்தி நம்ம வந்து எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் இது வருதுன்னு புரிஞ்சுக்கிறோமோ. மூன்றாவது வந்து மரபணுக்கள் அண்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸில் மாட்டிக்கிட்டோம், ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை விட்டு வெளியில் வரவே முடியாது. இட்ஸ் ஒன்லி கேலரி பேலன்ஸ், உள்ளே எவ்வளோ போடுறோம். இப்போ நம்ம நிறைய வாட்டி பேஷண்ட்ஸை கேலி பண்ணுவேன், ஓடாத வண்டிக்கு எதுக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அவ்வளோவா வேலை செய்ய போகிறது, உட்கார்ந்த இடத்துலையே தான் ஒரு வேலையை செய்ய போறீங்க. அப்புறம் நீங்க எதுக்கு 4-5 இட்லி மத்தியானம் அவ்வளோ கட்டுன்னு சாப்பாடை சாப்பிட்டுட்டு நைட்டும் வந்து ஃபுல் மீல் சாப்பிட்றீங்க? ஏன்னா அது நீங்க எரிக்க முடியாது. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா அது இட் வில் கம் டவுன் டு லைஃப் ஸ்டைல். நம்ம வாழ்ற வழிமுறை, நம்ம உணவு பழக்கம் கட்டாயமாக நம்ம செய்கிற வேலையை சார்ந்து வரும். இப்போ அந்த காலத்தில் விவசாயம் பார்த்தாங்க, வெயிலில் வேலை செஞ்சாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய சாப்பிட்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது, அது அவங்க கேலரியை பேர்ன் பண்ணிடுவாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சா, பெண்கள் வந்து இப்போ என்ன வேலை செய்கிறாங்கன்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மெஷின் தான். அவங்க வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிற வேலைகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இனிமேல் இப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மூளை மட்டும்தான் மெயினாக வேலை செய்யுது, உடம்பு அவ்வளவா வேலை செய்யறது இல்லை. ஆனால் சாப்பிட்றது கம்மியாயிருக்கா? இல்லை, சாப்பிட்றது பன்மடங்கு அதிகமாயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டிக்கிறதே எதில் காட்டுறோம், சாப்பாடு மூலியமாக தான் காட்டுறோம். ஸோ அந்த இது வந்து ஒரு ராங் ட்ரெண்டாக போய் தான் உடல் பருமன் பிரச்சனையில் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். ஸோ மெல்ல மெல்ல பெண்கள் அதை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தேவையில்லாம ஒரு உணப்பொருளை உட்கொண்டுட்டு இருக்கோம், இதை நம்ம எரிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. நம்ம வேலை செய்யற இந்த பர்டிகுலர் ஜாப்ல நம்ம பேலன்ஸ், அதுதான் பேலன்ஸ், ஒர்க் ஃபுட் பேலன்ஸ் மாதிரி எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நான் சாப்பிடணும். கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னா சராசரி 1000 கிலோ கேலரி ஒரு பெண் எடுத்துக்கிட்டா அவ காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யறதுக்கு அதாவை எரிச்சுடுவா. அப்படின்னா 1000 கிலோ கேலரிஸ் உள்ள போச்சுன்னா தூங்குறதுக்குள்ள 1000 கிலோ கேலரிஸ் பேர்ன் ஆயிடும். இப்ப என்ன ஆயிடுது, நம்ம நகர்றதே எவ்வளவு நகர, 10,000 ஸ்டெப் நடக்கணும்ன்றாங்க ஒரு நாளைக்கு. இவ்வளவு நம்ம இந்த பேலன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டதை கரைக்கிறதுக்கு எங்க 10,000 ஸ்டெப்? நீங்க ஒரு வாட்சை கட்டிக்கிட்டு பாருங்க, 1500-3000 ஸ்டெப் சராசரி வேலைக்கு போற பெண்கள், அவ்வளவுதான் அவங்களால பர்ன் பண்ண முடியுது. நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலுமே, நீங்க 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணா கூட நீங்க மேக்ஸிமம் 3500-4000 ஸ்டெப்ஸ் தான் கவர் பண்ணுவீங்க. அதனாலதான் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் உங்களால அந்த 10,000 ஸ்டெப் கவர் பண்ண முடியும். அதை நான் எங்கிட்டு கூடிய 1 ஹவர் நான் எக்ஸசைஸ் பண்ண முடியும், எனக்கு டைமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா 1 ஹவரை நீங்க 6 பங்கா பிரிச்சுக்கோங்க, 10-10 நிமிஷமா நடங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு போன் கால் வந்தா கூட உட்கார்ந்துட்டு பேசாதீங்க, நடந்துகிட்டே பேசுங்க. சோ ஒரு ரிமோட்டை கூட நீங்க போய் ரிமோட்டை எடுங்க, உட்கார்ந்த இடத்துல உங்களை சுத்தி எல்லாம் இருக்கிற வரைக்கும், நீங்க நகருதல் கம்மியாகிற வரைக்கும் உடல் பருமன் நாளுக்கு நாள் மிகப்பெரிய பிரச்சனையா வளர்ற நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது. நாங்க வந்து உடல் பருமனை எப்படி

0: எடை போடுவோம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா அது வயசை வச்சு சார்ந்து வராது, உங்களுடைய ஹைட்டை வச்சு வரும். 5 அடி உள்ளவங்க இவ்வளவு உடல் வெயிட் தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அவங்க வந்து ஒரு 5 அடிக்கு அவங்க 54 கிலோ 55 கிலோ இருந்தா போதும், இதுதான் கரெக்ட் வெயிட் அப்படின்னா கரெக்ட் பாடி மாஸ் இண்டெக்ஸ். உடல் பருமனே இன்னைக்கு மைல்டு மாடரேட் சிவியர்னு வருது. உங்களுக்கு பித்தப்பை கற்கள், அஜீரண கோளாறு, மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் அண்ட் ப்ளஸ் சர்க்கரை வியாதி, பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக், அதனால் வயசு சின்ன வயசுல இறக்கக்கூடிய தன்மை, உடல் பருமனால் நகர முடியாத தன்மை. ஸோ நீங்கள் 50 கிலோ தான் உங்கள் ஹைட்டுக்கு இருக்கணும்னா நீங்கள் எப்போ முழிச்சுக்கணும், 55-60 கிலோ போகும்போதே முழிச்சுக்கணும். யார் அப்படி முழிச்சுக்கிறாங்க, 70, 80, 90 வந்து அந்த ஸ்டேஜில் கூட யோசிக்கிறாங்க. ஸோ எங்கேயோ வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால மட்டும்தான் வரும்னு இல்லை, உங்களுடைய உடலோட தன்மை. இப்போ சில பேருக்கு அளவுக்கு அதிகமாக வேர்க்கிற தன்மை இருக்கு இல்லையா, சில பேரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேர்க்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து கம்பேரே பண்ணிக்கக்கூடாது, அவங்க இப்படி பண்ணுறாங்களே நான் எப்படின்னா இல்லை, நானே இது என்ன இப்படி பாதிக்குது, ஸோ எனக்கு நான் என்ன கரெக்டாக பண்ணிக்கணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு, ஸோ அதுக்கு தான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐன்றது உதவும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேர்வு பொழுது 7:30, 15 நொடி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் புத்து புது காலை நிகழ்ச்சியில் இனி கேட்டு ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல்.
3: ஒரு காடு, அங்கே புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார், குரங்கு அப்படியே குதித்து உயர எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்தது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகா மந்தி, என்னால் எல்லாம் முடியும், முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ வச்சுக்கலாமேன்னுது. வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும் அவ்வளவுதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன், அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாகிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா, இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவறதுக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன், எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றி விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த 1000 பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்சம் நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டது புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுந்துச்சு, என்ன எழுதிச்சுன்னா ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை, வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னுது. ரொம்ப பெருமையாக அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது, அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும், மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான்.

0: நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்காலை தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா எப்படுறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னானா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம், ரசித்தோம்.

Da da da da da.

0: பிறந்தவன் மனிதன் உண்டே நாமும் குதங்கிலி பிறந்தவன் மனிதன்.
1: டி எம் சவுந்தரராஜன், பி லீலா, ஏ பி கோமலா குரல்களில் ஒலித்தது தூக்கு தூக்கி படப்பாடல். இனி விளம்பரம் கேட்கலாம்.
2: நேயர்களே, ஜாக்கிரதை! நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
1: நேரம் இப்பொழுது 7:40. பத்தனோடி திரைகாணத்தில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் வருவது சாந்தி நிலையம் படப்பாடல்.

சென்னை பம்மல் T4 காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பம்மல் அருகே சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் சுமார் 5

0: 5.5 அடி உயரம், மாநிறம், வட்டமுகம், வலது கண்ணிற்கு கீழ் ஒரு காயத்தழும்பு காணப்படுகிறது. வெள்ளை நிற லுங்கி அணிந்துள்ளார். மேலும் விவரமறிய T4 சங்கர் நகர் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் இப்பொழுது 7:44, 10:00. திரைக்காலத்தில் தொடர்ந்து சித்ரா டாக்டர் கல்யாண் குரல்களில் இணைந்த கைகள் பட பாடல்.

0: அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைகானத்தில் தொடர்வது இணைந்த கழுகல் திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி வித்யா பாடியிருக்கும் பாடல்.

0: தினம் 7:55 புத்தம் புது காலையில் தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட தெரசம்மாள் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இது மழைக்காலம். மழைனா என்ன? மேகத்திலிருந்து பொழியும் நீர், அதாவது நிலத்தில் இருக்கும் நீர் வெயிலின் வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி மேகத்தை வானத்தை அடைந்து மறுபடியும் காற்றடித்து மேகம் குளிர்ந்து மழையாக பொழிகிறது. இந்த நீரின் அளவை பொறுத்து மழையை பலவாறாக பிரிக்கிறோம். ட்ரேஸ், ட்ரிசில், ரெயின், ஹெவி ரெயின், வெரி ஹெவி ரெயின் என மழையை வகைப்படுத்தியுள்ளனர் வானிலை ஆராய்ச்சியாளர்கள். ட்ரேஸ் என்பது ரொம்ப ரொம்ப குறைவான மழை, அளக்க முடியாதது. ட்ரிசில் என்பது மழையின் அளவு, அந்த தண்ணீரின் அளவு சின்னதா இருக்கும், அதாவது வட்டமா இருக்கும். அதன் அளவு விட்டம் 0.5 மில்லிமீட்டரை விட குறைவா தான் இருக்கும். ரெயின் மழை என்றால் மழை துளியின் விட்டம் 0.5 மில்லிமீட்டரை விட அதிகமாக இருக்கும். மழை நாள்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதியில ஒரு நாள்ல 2.5 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமாக பெய்தால் மழை நாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 24 மணி நேரத்துல அந்த இடத்தில் பெய்த மழையின் அளவு 6.5 சென்டிமீட்டர் முதல் 12.4 சென்டிமீட்டர் வரை இருந்தால் கனமழை, ஹெவி ரெயின் என்றும், 12.5 சென்டிமீட்டர் முதல் 24.4 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருந்தால் அதிக கனமழை, வெரி ஹெவி ரெயின் என்றும் சொல்லுவார்கள். தெரசம்மாள், உங்க பகுதியில இப்படிலாம் மழை பெய்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. தானியங்கி வானிலை மையம் கூட அங்கங்க இருக்கு. மாவட்டந்தோறும் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்படுது. வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு. இங்கெல்லாம் எவ்வளவு மழை பெய்யுது, இன்னும் பொழிய வாய்ப்பு இருக்கான்னு ஆராய்ச்சி முடிவுபடி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் ஆண்டு சராசரி மழை அளவு 940 மில்லிமீட்டர். இவ்வளவு மழை பெய்தால் பரவாயில்ல. இன்னொரு சிரமம் என்னன்னா, பரவலா தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல பிரித்து அப்பப்போ இந்த மழை நீர் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு 10 நாள்ல 20 நாள்ல அடிச்சு அவ்வளவு மழை நீரையும் கொட்டிட்டு போயிடுது. அப்ப மழை நீர் வீணாக வழிந்தோடுது. சேகரம் செய்ய அங்கங்க ஏரி குளங்கள் இருந்தாலும் வரத்து வாய்க்கால்லாம் சுத்தமா இருந்தா தானே மழை தண்ணி போய் சேரும். கோயம்புத்தூர் மாநகரத்தின், ஏன் மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரம் சிறுவாணி அணை மலையடிவாரத்துல இருக்கு. மாநகர பகுதிகளில் மழை பொழிவு குறைவுதான், ஆனா சுத்து பகுதிகளில் மலை பிரதேசங்கள்ல மழை பெய்யுது. அந்த தண்ணிலாம் இந்த அணைக்கு வந்து சேரும். பவானிசாகர் அணை பக்கம் பெய்யும் மழை நீர் அங்க போய் சேரும். ஆழியார் அணை பக்கமும் அப்படித்தான். இது போல பெய்யும் மழை நீர் சேமிக்கப்படணும். கோயம்புத்தூர் மாநகரத்திலேயே நிறைய ஏரிகள் குளங்கள் இருக்கு. சுத்து வட்டாரத்துல பெய்யற மழை தண்ணி, நொய்யலாத்து தண்ணிலாம் ஓரளவுக்கு இந்த ஏரி குளங்களுக்கு வந்து சேருது. அதனால தண்ணீர் பிரச்சனை என்பது இல்லைன்னே சொல்லலாம். இது போல நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெய்யும் மழை நீரை நிலத்திலேயே சேமிச்சு சிக்கனமா பயன்படுத்தணும். தெரசம்மாள், ஏரி மாவட்டம்னு பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தை சொல்லுவாங்க. கும்பகோணத்தை குளங்கள் நிறைந்த ஊரும்பாங்க. தமிழ்நாடே ஏரிகள் குளங்களால் நிறைந்த மாநிலம் என்ற பெயர் வாங்கணும். நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர். தண்ணீர் இல்லாமல் நமது காலம் ஒரு நொடி பொழுது கூட நகராது. அதனால இந்த பருவ காலங்கள்ல மழை பெய்யும் போது

0: மழை நீரை சேமிக்கணும், சிக்கனமா பயன்படுத்தணும். பருவமழை பெய்வதற்கு மேக கூட்டங்கள் தான் காரணம். மேக மூட்டத்தை மூன்று வகையா பிரிக்கிறாங்க, லோ, மீடியம், ஹை கிளவுட்ஸ் என்று. லோ கிளவுட்ஸ் என்பது 1000 முதல் 1500 அடி வரை உள்ள உயரத்திலும், மீடியம் கிளவுட்ஸ் என்பது சுமார் 8000 முதல் 10000 அடி உயரத்திலும், ஹை கிளவுட்ஸ் என்பது 25000 முதல் 35000 அடி உயரத்திலும் காணப்படும் மேகங்கள். இதை தவிர இடி மேகம் என்ற ஓங்கி உயர்ந்த மேகமும் உண்டு. இவை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு கிடைக்கும் நீரை சேமிப்போம், சிக்கனமாக பயன்படுத்துவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: ஹாய் மேனகா, புதுசா வீடு கட்டிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன்.
4: ஆமா பிரியா, அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டே இருக்கு.
3: சரி, மழை நீர் சேகரிப்பு தொட்டி வச்சுதானே பிளான் பண்ணிருக்க?
4: அடடே, அத நான் சுத்தமா மறந்துட்டேனே.
3: மறந்துட்டியா? உன்னோட தலைமுறை இருக்கணும்னு வீடு கட்டுற, அப்போ அதே தலைமுறைக்கு குடிக்க தண்ணீரும் வேணும் இல்லையா?
4: ஆமா பிரியா, கரெக்டா சொன்ன.
3: அதுக்குதான் மழை நீர் சேகரிப்பு தொட்டி. மழை காலத்துல தேவையில்லாம வீணடிக்கிற தண்ணீரை சேர்த்து வச்சு நமக்கு எப்ப வேணுமோ பயன்படுத்திக்கலாம்.
4: அருமையா சொன்ன பிரியா, இப்பவே மழை நீர் சேகரிப்பு தொட்டி வைக்க ஏற்பாடு பண்றேன்.
3: ஒவ்வொரு வீட்டிலும் மழை நீர் சேகரிப்பு தொட்டி வைப்போம்,
4: மழை நீரை சேகரிப்போம்.
2: நேரம் 8:30. புத்தம் புத காலையில் தொடர்ந்து திரைகானத்தில் ஒலிக்கிறது ஜூனா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல்.

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைக்கானம்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: சும்மா கீழி.
1: திரைக்கணத்தில் தொடர்ந்து சிவகார்த்திகேயன், பூவையார், கமலக்கண்ணன், ராஜேஷ் ஆகியோர் குரல்களில் லிப்ட் படப்பாடல்.
2: தயவு செய்து கதவை மூடவும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர்.

0: இன்ன அம்மையில்
1: Please close the door.
2: கிடக்குழி மாரியம்மாள் சந்தோஷ் நாராயணன் குரல்களில் வருவது கர்ணன் படப்பாடல்.

நிறைவு பெற்றது திரைகானம். கேட்ட இனிய பாடல்களுடனும் அரிய தகவல்களுடனும் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. மீண்டும் புத்தம் புது காலை மலரும் நாளை காலை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆலப்பே வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார்கள். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஞானமோ சகராதா தியாகராஜர் கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம்.

ஆகாஷவாணி நேர்மை பொழுது 9:32:45 நொடி. அரங்கிசி நிகழ்ச்சியில் ஆலப்பே வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஈஆர் அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, குமுதக்ரியா ராகம், ரூபகதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ராகச்சந்திர ஸ்லோகத்தை தொடர்ந்து ஜனனி சுப்பராய சாஸ்திரி இயற்றியது ரீதி கவுளி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக ஆயாஹி விரஜயுவதி, நாராயண தீர்த்தர் தரங்கம், ஹம்சா நந்தி ராகம், ஆதிதாளம்.

கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. ஆகாஷவாணி. முத்துச்சிதறல்.

0: ஏஆர் ரஹ்மான் குரலில் ஒலித்தது உயிரே திரைப்பட பாடல்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த

0: விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சி அடுத்ததாக கமலஹாசன், சித்ரா, சிண்டான் குரல்களில் ஒலிக்கிறது தெனாலி திரைப்பட பாடல்.
3: இஞ்சிருங்கோ இஞ்சிருங்கோ

நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாளம் திரைப்படத்திற்காக டி எல் மகாராஜன் ஸ்வர்ணலதா பாடியுள்ளது

high, high, high.

0: முத்துச்சிதறல் நிகழ்ச்சினை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மத்தியில 720 கிலோஹர்ஸ். நேர்கள் இனி கேட்கலாம் இளைய பாரதம்.
1: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நடத்துபவர் வே கீத பிரியா. உடன் பங்கேற்பவர்கள் பிரணவா, அக்ஷரா, தீபிகா, எஸ் எலிசபெத், ஐஸ்வர்யா, எஸ் சஞ்சனா, ஹேமவர்ஷினி, சி எம் ரேவதி, ஏ துலக்ஷனா.
2: வணக்கம், நான் வே கீத பிரியா. ஏற்றத்தை நோக்கிய நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இணைந்திருப்பது அண்ணா ஆதர்ஷ் மகளிர் கல்லூரி சார்பாக உங்கள் அனைவரும்.

0: என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வினாடி வினா ஏற்றத்தை நோக்கி ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்காக உங்கள் வீடு தேடி அலைவரிசையில் இன்று அண்ணா ஆதர்ஷ் மகளிர் கல்லூரியின் நுண்கலை பிரிவின் சார்பாக 4 குழுக்கள் உங்கள் முன். ஒவ்வொரு குழுவினரும் தங்களை அறிமுகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல் பிரிவு.
1: எங்கள் குரு குறிஞ்சி. நான் பிரணவா, ஃபைன் ஆர்ட்ஸ் உறுப்பினர்.
2: நான் அக்ஷரா, நான் நுண்கலை உறுப்பினர்.
3: பிகாம் கார்ப்பரேட்.
2: பிகாம் கார்ப்பரேட்.
4: எங்கள் குழு பேர் வந்து முல்லை. நான் வி தீபிகா, பிபிஏ டிபார்ட்மெண்ட்.
5: நான் எஸ் எலிசபெத், பிபிஏ டிபார்ட்மெண்ட்.
6: எங்கள் குழு பெயர் மருதம். நான் ஐஸ்வர்யா, பிகாம் கார்ப்பரேட்.
7: நான் எஸ் சஞ்சனா, பிகாம் ஏஎன்எஃப்.
8: வணக்கம், நாங்கள் குழு 4, நெய்தல். என் பெயர் ஹேமவர்ஷினி, பிஏ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்.
9: என் பெயர் சிஎம் ரேவதி, பிகாம் ஏஎன்எஃப்.
0: நன்றி. எங்களுடன் மதிப்பீட்டாளர், ஸ்கோரர்.
10: என்னுடைய பெயர் ஏ திலக்ஷ்ணா, பிகாம் கார்ப்பரேட்.
0: இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு சிங்கார சென்னை, வாழ வைக்கும் சென்னை, மதுராஜப்பட்டினம் அப்படின்னு பெருமைக்குரிய சென்னை. பல பெருமைகள் இதில் இருந்தாலும் ஒரு சில பெருமைகளை இந்த காரணத்தை முன்னிட்டு மாணவர்களிடையே சேர்க்கறதுக்காக இந்த ஏற்றத்தை நோக்கி அப்படின்ற நிகழ்ச்சியை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், நீங்களும் பயன்படுத்திப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வினாடி வினா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மதிப்பெண் மட்டும் சொல்லிடுறோம். சரி, ஒவ்வொரு சரியான மதிப்பிற்கும் 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அந்த குழு சரியான பதிலை சொல்லலைன்னா அடுத்த குழுக்கு இந்த வாய்ப்பு போகும். அவங்க சரியான பதிலை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். சரியா, எல்லாரும் தயாராக இருக்கீங்களா நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? ஏற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வி குறிஞ்சி அணியினருக்கு. நம்ம மெட்ராஸ் பகுதியை ஒருத்தர்கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் வாங்கியிருப்பாங்க இல்லையா, யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க? இதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி.
11: பிரான்சிஸ் டே.
0: சரியான பதில். குறிஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது முல்லை. சாந்தோம் அப்படின்னு நம்ம சென்னையில் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதற்கு தொடர்புடைய யாருடைய பெயர் நினைவாக அந்த பெயரை வச்சிருக்காங்க?
11: ஜார்ஜ்ன்றவங்க பேர்
0: இல்லை. மருதம், சாந்தோம் அப்படின்ற பகுதி யாருடைய நினைவாக அந்த பெயர் வைக்கப்பட்டது?
6: செயிண்ட் ஜார்ஜ்
0: இல்லை. நெய்தல்,
11: சென்ட் தாமஸ் சொல்லிட்டு.
0: சென்ட் தாமஸ், புனித தோமையர் அப்படின்றவருடைய நினைவாக அந்த பெயர் வழங்கப்பட்டது. நெய்தல் அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். இந்தியாவில் முதல் மால் எது? இந்த கேள்வி மருதம் அணியினருக்கு.
6: ஸ்பென்சர் பிளாசா.
0: சரியான பதில், 10 மதிப்பெண். அடுத்தது நெய்தல் அணியினருக்கு. ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது வானத்தை தொடுற மாதிரியான பில்டிங் கட்டிடங்கள். அந்த ஸ்கை ஸ்கிராப்பர் இந்தியாவில் முதன் முதல்ல கட்டப்பட்டது எங்க?
11: எல்ஐசி பில்டிங்.
0: எத்தனை மாடின்னு தெரியுமா?
11: தெரியவில்லை.
0: சும்மா கெஸ் பண்றீங்களா?
11: 80 மாடி.
0: வேற யாருக்காவது தெரியுமா? ஆனா எத்தனை மாடின்னு சொல்றதுக்கு மதிப்பெண் கிடையாது. 14 மாடி அப்படின்றதே அப்பெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. நெய்தல் அணியினருக்கு 10 மதிப்பெண். இந்தியாவினுடைய முதல் பொது ஜூ எது?
11: வண்டலூர் ஜூ, சென்னை.
0: சரியான பதில். அணியினருக்கு 10 மதிப்பெண். அடுத்தது முல்லை அணியினருக்கு. கிரிக்கெட் ஸ்டேடியம், இந்தியாவிலேயே மிக பழமையான கிரிக்கெட் ஸ்டேடியம் வளாகம் எது?
11: சேப்பாக் ஸ்டேடியம்.
0: சேப்பாக் ஸ்டேடியம் கரெக்டா? நிச்சயமா சொல்ல முடியுமா? யோசிச்சு சொல்றீங்களா?
11: இல்ல
0: இல்ல. அது அடுத்தது என்னுடைய கேள்வியா இருந்தது, அது முன்னாடியே சொல்லிட்டீங்க. எனவே சரியான பதில், 10 மதிப்பெண்கள். மருதம் அணியினருக்கு அடுத்த கேள்வி. பழமையான புத்தக கடை இந்தியாவிலேயே சென்னையில தான் இருக்கு, அது எங்க இருக்கு?
6: ராயப்பேட்டை
0: இல்ல. நெய்தலணி இல்ல. அந்த புத்தக கடையோட பேர்
11: ஹிஜின் தாமஸ்
0: இல்ல. கிட்டத்தட்ட நீங்க சொல்லிட்டீங்க, ஹிகின் பாதம்ஸ். இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பேருந்து நிலையத்துக்கு போகும்போது?
11: மவுண்ட் ரோட் கிட்ட.
0: ஆனால் சரியான பதில் சொன்ன நெய்தல் அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். குறிஞ்சி அணியினருக்கான கேள்வி. இந்தியாவிலேயே செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகம் சென்னையில் தான் இருக்கு, ஆனால் எங்கே இருக்கு?
11: மெரினா துறைமுகம்.
0: சரியான பதில் சொன்ன குறிஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். முல்லை அணியினருக்கான கேள்வி. இப்போ நம்ம ஜார்ஜ் டவுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஜார்ஜ் டவுனுக்கு பழைய பேர் ஒன்று இருந்தது, சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிறது, அதுக்கு பழைய பேர் ஒன்று இருக்கு.
11: தெரியல.
0: அடுத்தது மருதம் அணியினருக்கு அந்த வாய்ப்பு.
7: பிளாக் டவுன்.
0: பிளாக் டவுன் சொல்றீங்க, சரியான பதில். மருதம் அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்தது மருதம் அணியினருக்கான கேள்வி. பெசன் நகர், அதில் இருக்கக்கூடிய கடற்கரை எந்த பெயரில் அழைக்க?

0: ஆடுகிறது.
1: எலியட்ஸ்.
0: எலியட்ஸ் சரியான பதில் சொன்ன மருதமணியினருக்கு 10 மதிப்பெண்கள். நெய்தல் அணி. பள்ளிக்கரணைக்கு அந்த சதுப்பு நிறம்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது எதுக்காக ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கு. எதற்காக அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க?
1: ரிப்பீட் த க்வெஸ்சன்.
0: பள்ளிக்கரணையோட சதுப்பு நிலம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது?
1: தெரியவில்லை.
0: கேள்வி குறிஞ்சி அணியினருக்கு.
1: சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும்.
0: ஏன் அப்போ சென்னையில் எல்லா இடமும் தானே பாதுகாக்கணும், சதுப்பு நிலத்துக்கு மட்டும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? முல்லை அணியினருக்கு.
1: பறவைகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இடப்பெயர்வு.
0: சரியான பதில். முல்லை அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். அங்கே வர பறவைகளுக்கு பேர் வந்து வலசை பறவைகள்னு சொல்லுவோம். மைக்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் பொதுவாகவே பறவைகள் வரும். அதனால அந்த பகுதிக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குறிஞ்சி அணியினருக்கான அடுத்த கேள்வி. ஜார்ஜ் டவுன். இப்போ நம்ம மறுபடியும் கேட்டிருந்தோம் இல்லையா, எதற்காக ஜார்ஜ் டவுன் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க?
2: 5 ஜார்ஜை நினைவு கூறும் விதமாக ஜார்ஜ் டவுன்.
0: அந்த 5 ஜார்ஜ் யாரு? சரியான பதில். ஆனால் அந்த ஜார்ஜ் அப்படின்றவர் 5 ஜார்ஜ்னா அவர் மன்னர் அப்படின்றதையும் முழுமையா நீங்க சொல்லியிருக்கலாம். சரியான பதில் சொன்ன குறிஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். நடந்து முடிந்த முதல் சுற்றில் அணியினர் பெற்ற மதிப்பெண்களை பார்ப்போம்.
3: வணக்கம். நடந்து முடிந்த முதல் சுற்றில் இவர்கள் பெற்ற மதிப்பெண்களை பார்க்கலாம். முதல் இடத்தில் பிடித்தவர்கள் குறிஞ்சி 40 மதிப்பெண்கள். இரண்டாம் இடத்தில் முல்லை 20 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். மருதம் 20 மதிப்பெண்கள். நெய்தல் 20 மதிப்பெண்கள். முதல் சுற்று முடிவடைந்தன.
0: நன்றி. முதல் மதிப்பெண் பெற்ற குறிஞ்சிக்கு நம்முடைய வாழ்த்துகள். அடுத்து இரண்டாம் சுற்று. குறிஞ்சிக்கான முதல் கேள்வி, இரண்டாம் சுற்றின் முதல் கேள்வி. இந்த பள்ளிவாசல், இங்க பிரபலமான ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அதற்கு 1000 விளக்கு பள்ளிவாசல்னு பேர் வச்சிருக்காங்க. எதனால அந்த பேர் வந்தது?
4: அக்காலத்தில் 1000 விளக்குகள் அந்த தெருவில் ஏற்றப்பட்டதால் அப்பெயர் வந்துள்ளது.
0: அந்த தெருவில் ஏத்துனாங்களா, அங்கே ஏத்துனாங்க?
4: அங்கே ஏத்துனாங்க.
0: சரியான விடைக்கான 10 மதிப்பெண்கள். அடுத்து ரொம்ப கஷ்டமான கேள்வி. முல்லை. கோலிவுட் அப்படின்ற பேர் எதுக்காக வந்தது?
1: கோயம்பேடு பிளஸ்
0: பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க.
1: கோடம்பாக்கம் பிளஸ் பாலிவுட், இதனால
0: டோலிவுட். பாதி கரெக்டா சொன்னீங்க.
1: கோடம்பாக்கம் மற்றும் டோலிவுட்.
0: நீங்க கிட்டத்தட்ட விடையை நெருங்கிட்டீங்க. கோடம்பாக்கம் சரி.
1: கோடம்பாக்கம் பிளஸ் ஹாலிவுட்.
0: ஏன் கோடம்பாக்கத்தையும் ஹாலிவுட்டையும் சேர்த்து வச்சாங்கன்னு ஏதாவது தெரியுமா?
1: தெரியாது.
0: கோடம்பாக்கத்துல தான் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, நடிகர் நடிகர் ஷூட்டிங்ஸ் எல்லாமே நடந்ததுனால கோடம்பாக்கம்னாலே தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு பேர் வந்தது. ஆனா நீங்க சொன்னது சரியான விடை. தாமதமா சொல்லியிருந்தீங்கனாலும் சரியான விடை சொன்னதுனால முல்லை அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். மருதமணி. கிண்டி தேசிய பூங்காவில் இருக்கக்கூடிய சிறப்பு ஏன் அதை மட்டும் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருக்கோம்? நிறைய இடத்துல இருக்கு, உயிரியல் பூங்கா நிறைய இடத்துல இருக்கு, ஆனால் கிண்டியில் இருக்கக்கூடிய பூங்காவுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்?
5: அது இயற்கை பூங்கா
0: இல்லையே, எல்லா இடத்துலையும் தானே இயற்கை பூங்கா இருக்கும்.
6: அதில் நேஷனல் பார்க் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க, ப்ளஸ் அதில் வந்து நிறையா விலங்கு உயிரினங்கள், நம்ம சின்ன ஜூ மினி ஜூனே அதை வந்து சொல்கிறாங்க.
0: அதுதான், அது நிறைய இடத்துல இருக்கு, இதுக்கு மட்டும் என்ன சிறப்பு?
6: காப்பக மாதிரி காத்து வச்சுருக்காங்கல்ல, லைக் அனிமல்ஸ் எல்லாம், அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
0: இதை நீங்கள் இன்னும் முயற்சி பண்ணலாம்,
6: சயின்டிஃபிக்காக பார்க்குற மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நேரில் எல்லா உயிரினத்தையுமே ஒரு சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் குறிப்பிட்ட அளவில் பார்த்துட்டு வரோமே, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம எல்லாமே பார்த்துட்டு.
0: பாதி சரி, மீதி நெய்தல் அணி முயற்சி பண்றீங்களா?
1: அங்க சில குறிப்பிட்ட விலங்குகள் வந்து இருக்கின்றது, அதாவது கலைமான், அதுக்கப்புறம் கீரிப்புள்ளை போன்ற சில வற்றையான மான்களுடைய வகைகள் வந்து அங்க ஸ்பெசிபிக்கா இருக்கிறனால அது நல்லா வந்து.
0: அதையும் அங்க இருக்கு, அதுதான் கேள்வி. அதுல அங்க இருக்கிறதுனுடைய ஸ்பெஷாலிட்டி
6: பாக்குறதுக்கு
0: குறிஞ்சி அணியினருக்கு இந்த வாய்ப்பு. எதனால கிண்டி தேசிய பூங்காவினுடைய சிறப்பு என்ன, அங்கே என்னென்ன விலங்கினங்கள் இருக்கு, அதனுடைய சிறப்பம்சம் என்ன, அது நான் கேட்கல. அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனுடைய சிறப்பு என்ன?
4: இது சரியான விடையா எனக்கு தெரியவில்லை. அது ஆசியாலேயே முதல் பூங்கா
0: இல்லை,
7: ரெஸ்கியூ பண்ணி அங்கே விலங்குகள் வச்சிருக்காங்க, பேர்ட்ஸு, க்ரொக்கடைல்ஸ், அப்புறம் வந்து மங்கூஸ் அதெல்லாம் வந்து அங்கே நிறையா இருக்குன்றதுனால.
0: நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா முயற்சி பண்ணீங்க. என்னென்னா இந்த கேள்வியில் நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மையான விஷயம், ஆனால் எதுவுமே இந்த கேள்விக்கான விடை இல்லை. இந்த கேள்விக்கான விடை என்னென்னா சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடியது தான் இதனுடைய சிறப்பம்சம்.

0: நகர்ப்புறங்களில் வேறு எந்த இடத்துலையும் தேசிய பூங்கா இல்லை, சென்னையில் மட்டும்தான் நகர்ப்புறத்துலேயே இருக்குது. அப்போ அதற்கான பாதுகாப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அதையும் அவங்க பராமரிச்சுட்டு வராங்கன்றதுனால அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ அடுத்த கேள்வி, நெய்தல் அணியினருக்கான அடுத்த கேள்வி, சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான நதி
1: அடையாறு.
0: இன்னொன்று கூட இருக்குது சொல்ல முடியுமா?
1: கூவாறு.
0: சரியான மதிப்பெண் சொன்ன நெய்தல் அணியினருக்கு 10 மதிப்பெண். இந்த கூவம்னா இப்போ ரொம்ப அழுக்கு படைஞ்சு

0: இன்னொன்னு கூட இருக்கு, சொல்ல முடியுமா?
1: கூவாறு.
0: சரியான மதிப்பெண் சொன்ன, நெய்தல் அணியினருக்கு 10 மதிப்பெண். கூவம்னா இப்ப ரொம்ப அழுக்கப்படைஞ்சு நம்ம கேட்டுட்டு இருக்கோம், ஆனா அதுதான் ஒரு காலத்துல குடிநீர் தரக்கூடிய ஆறா இருந்தது. அடுத்த கேள்வி குறிஞ்சி அணியினருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி புலிக்காட்டு ஏரி ரொம்ப பிரபலமானது, ஆனா அந்த ஏரிக்கு 2 மாநிலங்களுடைய தொடர்பு இருக்கு. எந்தெந்த மாநிலங்கள் அந்த ஏரியோட தொடர்புடையது? குறிஞ்சி அணியினருக்கான கேள்வி.
2: தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம்.
0: சரியான பதில். சரியான பதில் சொன்ன குறிஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது முல்லை அணி. உலக போர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வேர்ல்டு வார், முதல் உலக போர். அப்போ ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் தாக்கப்பட்டது, அது எந்த, சாரி, ஒரே ஒரு நகரம் மட்டும்தான் தாக்கப்பட்டது, அது எந்த நகரம்?
2: சென்னை.
0: சரியான பதில் சொன்ன முல்லை அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது மருதமணி. சென்னை மாநகராட்சியினுடைய பழைய பெயர் என்ன? அதாவது அலுவலக மொழிகளில், அலுவலக கோப்புகள் எல்லாம் அந்த ஒரு பெயர் தான் மட்டும்தான் இருக்கும், தமிழில் எழுதினாலும் அந்த பெயர் தான் பதிவு செய்யப்படும்.
3: மெட்ராஸ்.
4: மதராசப்பட்டினம்.
0: இல்லை, மறுபடியும் முயற்சி பண்ணுறீங்களா? சென்னை மாநகராட்சி. அடுத்த அணியினருக்கு, அது நகரமயமாக்கலுக்கு அப்புறம் தான் அந்த மெட்ரோ பொலிட்டிக்கல் அப்படின்னு வந்தது. சென்னை மாநகராட்சி அப்படின்ற, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதற்கான அலுவலக மொழிகளில் இதற்கு முன்னாடி என்ன பெயர் இடம்பெற்றிருந்தது? சென்னை மாநகராட்சி எவ்வாறு அழைக்கப்பட்டது?
3: மெட்ராஸ் கார்பரேஷன்.
0: சரியான பதில், ஆனால் தாமதமான நேரம் என்பதால் 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அடுத்தது நெய்தல் அணியினருக்கான கேள்வி. இவங்க சொன்னாங்க பிரான்சிஸ் டே அப்படின்றவர்கிட்ட இருந்து சென்னை நிலப்பகுதி வாங்கப்பட்டது அப்படின்னு. இந்த பிரான்சிஸ் டே யார்கிட்ட இருந்து இந்த நிலத்தை வாங்கியிருப்பார்?
1: நாயக்கர்.
0: விஜயநகர் என்று ஆரம்பிச்சது. சரியா தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, முழுசா முடிச்சிட்டீங்கன்னா மதிப்பெண் இருக்கும். அடுத்த அணியினருக்கு கொடுத்துடலாமா?
1: விஜயநகர் நாயக்கருடைய ஒரு மன்னன் கிட்ட தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம், அது அவர்கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட வந்து பிரான்சிஸ் டே வந்து வாங்கினார்.
0: பாதி பதில் சரியா சொல்லியிருக்கீங்க, மீதி பதில அடுத்த அணியினர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
2: வெங்கடாத்ரி நாயக்கர்.
0: அவங்க பாதி பதில் சொன்னாங்க, மீதி பாதியில நீங்க பாதி தான் சொல்லியிருக்கீங்க.
2: தார்மல வெங்கடாத்ரி நாயக்கர்.
0: சரி, நெய்தல் அணியினருக்கு 5 மதிப்பெண்களும் குறிஞ்சி அணியினருக்கு 5 மதிப்பெண்களும் வழங்கும். அவருடைய முழு பெயர் தாமர்லா வெங்கடாத்ரி. 2 அணியினருக்கும் தலா 5 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. அடுத்த வினா குறிஞ்சி அணியினருக்கான அடுத்த கேள்வி. சென்னை மாநகராட்சி எப்பொழுது நிறுவப்பட்டது?
2: 1988.
0: சென்னை மாநகராட்சி எப்பொழுது நிறுவப்பட்டது?
2: 1996.
0: தவறான பதில், அதனால வாய்ப்பு அடுத்த முல்லை அணிக்கு வழங்கப்படுகிறது.
2: 1981.
0: முல்லை அணிக்கும் இந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அடுத்தது மருதமணி.
4: 2000.
0: இல்ல, சென்னை மாநகராட்சி அவ்வளவு நவீனமானதா? நம்ம ரொம்ப பழமையான நகரம்னு பேசிட்டு இருக்கோம்.
3: 1994.
0: இல்ல,
3: 1618.
0: கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, ஆனா முழுமையா சரியான பதில் இல்ல.
3: 1668.
0: இல்ல, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு.
2: 1688.
0: சோ எந்த அணிக்கும் இதற்கான மதிப்பெண் இல்லை. இதுதான் மிக பழமையான மாநகராட்சி. இந்தியாவில் எடுக்கும்போது பழமையான மாநகராட்சி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது சென்னை மாநகராட்சி தான். இந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் சொல்லலைன்றதுனால மதிப்பெண் யாருக்கும் கிடையாது. இத்துடன் 2வது சுற்று முடிவடைந்தது. இதற்கான மதிப்பெண்களை எங்களுடைய மதிப்பீட்டாளர்
5: நடந்து முடிந்த 2 சுற்றிலும் பெற்ற மொத்த மதிப்பெண்களை பார்க்கலாம். குறிஞ்சி அணி 65 மதிப்பெண்கள், முல்லை 40 மதிப்பெண்கள், மருதம் 25 மதிப்பெண்கள், நெய்தல் 35 மதிப்பெண்கள். இதில் முதலிடம் பிடித்தவர்கள் குறிஞ்சி அணி, 65 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். 2வது இடம் முல்லை அணி, 40 மதிப்பெண்கள். 3வது அணி நெய்தல், 35 மதிப்பெண்கள்.
0: அடுத்த சுற்று ஆரம்பிக்கிறோம். 3வது சுற்று முல்லை அணியினிலிருந்து தொடங்குகிறோம். இப்போ ஏன்னா கடைசியாக குறிஞ்சி அணியில் முடிச்சிருந்தோம், அதனால மருதம் அணியினருக்கான கேள்வி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சென்னை நகரம் எந்த கடற்கரையில் அமைஞ்சிருக்கு?
1: மறுபடியும்
0: சென்னை நகரம் ஒரு கடற்கரை பக்கத்தில் இருக்கு, அது எந்த கடற்கரை?

0: பே ஆஃப் பெங்கால்
1: சரியான விடை. 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு இருக்கு.
0: ஆனா தமிழ்ல யாராவது சொல்ல முடியுமா?
2: வங்காள விரிகுடா.
0: ஆனா இதுக்கு மதிப்பெண் கிடையாது. மருதமணியினருக்கான கேள்வி, சென்னை ஒரு நகரமா உருவாகிறதுக்கு காரணமா எந்த நிறுவனம் அமைந்திருந்தது? மருதமணி, சென்னை நகரம் உருவாக முக்கிய காரணமாக இருந்த வர்த்தக நிறுவனம் எது? வாய்ப்பு ரொம்ப நேரம் ஆனதுனால மறுக்கப்படுகிறது. அடுத்தது நேதல் அணிதர்.
2: ஈஸ்ட் இந்தியா கம்பெனி.
0: ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தமிழ்ல ஏதாவது தெரியுமா?
2: கிழக்கிந்தியா கம்பெனி.
0: கிழக்கிந்திய கம்பெனி, அப்ப கூட கம்பெனி ஆங்கிலத்துல வந்துடுது. கிழக்கிந்திய
2: நிறுவனம்
0: சேர்த்து சொல்லுங்க. இப்போ
2: கிழக்கிந்திய நிறுவனம்,
0: ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் என்பது சரியான பதில். நெய்தல் அணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அடுத்த கேள்வி நெய்தல் அணியினருக்கான கேள்வி, சென்னையில மிக பழமையான ஆலமரம் இருக்கு, அது எங்க இருக்கு, எந்த பகுதி?
2: தியோசோபிக்கல்.
0: சரியான பதில் தான், முழுமையா முடிச்சிருங்க. தியோசோபிக்கல் சொசைட்டின்றது முழுமையான பதில். அடையாறுல இருக்கு அந்த நிறுவனம். வெளிநாட்டுல இருந்து இங்க ஹெட் குவார்டர்ஸ் தலைமைச் செயலகமா செயல்பட்டு இருக்காங்க. பாதி பதில் சொன்னதுனால உங்களுக்கு பாதி மதிப்பெண்கள், 5 மதிப்பெண்கள். இத்துடன் 3 சுற்றும் நிறைவடைந்தது.
3: நடந்து முடிந்த 3 சுற்றில் இடம்பெற்ற மதிப்பெண்களை பார்க்கலாம். குறிஞ்சி மதிப்பெண்கள் இல்லை, முல்லையணி 10 மதிப்பெண்கள், மருதமணி மதிப்பெண்கள் இல்லை, நெய்தல் 10 மதிப்பெண்கள். 3 சுற்றிலும் பெற்ற மொத்த மதிப்பெண்களை பார்க்கலாம். குறிஞ்சி அணி முதலிடத்தில் 65 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். 2 இடத்தில் முல்லை 50 மதிப்பெண்கள். 3 இடத்தில் நெய்தல் 45 மதிப்பெண்கள்.
0: இப்போ முதல் கேள்வி குறிஞ்சி அணியினருக்கு. ஆண்டுதோறும் சென்னையில் ஒரு திருவிழா கொண்டாடுவோம், புத்தக திருவிழா. இந்த புத்தக கண்காட்சி எந்த அமைப்பு நடத்துகிறாங்க? ஏன்னா வேறு வேறு வெளியூரில் இருந்தெல்லாம் இங்கே வந்து புத்தகங்கள் வாங்கிட்டு போவாங்க. சென்னையினுடைய அடையாளமாகவே அதை நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர். எந்த அமைப்புடன் தொடர்புடையது இந்த புத்தக கண்காட்சி?
4: புத்தகங்கள் மற்றும் வாசிப்பவர்கள் சங்கம்.
0: நல்ல முயற்சி, ஆனால் தவறான பதில். அடுத்து முல்லை அணியினருக்கு இந்த வாய்ப்பு.
4: சென்ட்ரல் லைப்ரரி.
0: இல்லை. அடுத்த வாய்ப்பு மருதமணியினருக்கு.
5: அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம்.
0: இல்லை.
6: எழுத்தாளர்கள் மற்றும் வியாபாரிகள் தான்.
0: பாதி சரி. வியாபாரிகள்ன்றத வேற தமிழ் வார்த்தையில சொல்லியிருக்கலாம். அடுத்து நெய்தல் அணியினருக்கு இந்த வாய்ப்பு.
2: பிபிஏஎஸ்ஐ. அந்த
0: பிபிஏஎஸ்ஐ ஒரு எழுத்த நடுவில் விட்டுட்டீங்க. இந்த சுற்றுல யாரும் பதில் சொல்லல. அதுக்கு முன்னாடி மருதமணியினர் பாதி விடை சரியா சொன்னதுனால அவங்களுக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும் மருதமணியினருக்கு. இப்ப முழுமையான விடை தெரிஞ்சா குறிஞ்சி அணியினர்களும் எந்த அணியினர் வேணாலும் சொல்லலாம்.
4: எழுத்தாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம்.
0: எழுத்தாளர்கள் இல்ல, பதிப்பாளர்கள். சரி. புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள். பாசி பிஏபிஏஎஸ்ஐ, நீங்க வந்து பிபிஎஸ்ஏஐன்னு சொன்னீங்க. அடுத்து முல்லை அணியினருக்கான கேள்வி, திரைப்பட அரங்கு இருக்கக்கூடிய முதல் மால் சென்னையில எங்க வந்தது? தியேட்டரோட இருக்கக்கூடிய முதல் மால் சென்னையில எது?
2: அபிராமி தியேட்டர்.
0: அபிராமி மால் என்பது மிகச்சரியான விடை. முல்லை அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது மருதம் அணியினர். எம்டிசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஏன் எம்டிசின்னு சொல்றோம்?
6: மெட்ரோபோலியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இது வந்து இருக்கிறதே பெரிய கார்பரேஷன், பஸ் அண்ட் கார்பரேஷன், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்.
0: சரியான பதில். இதுக்கு முன்னாடி எம்டிசிக்கு பதிலாக வேற பேர் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? உங்க காலத்துல இது எம்டிசி, எங்க காலத்துல?
6: சென்னை போக்குவரத்து.
0: இல்லை, ஆனால் இது கேள்வி இல்லை. இதுக்கு முன்னாடி இது பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருந்தது. சரியான பதில் சொன்ன மருதமணியினருக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அடுத்தது நெய்தல் அணியினருக்கான கேள்வி, மிக பழமையான ஆனால் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தொடர் வண்டி நிலையம் எது? மிக பழமையான ஓல்டஸ்ட் அண்ட் சர்வைவிங் ரயில்வே ஸ்டேஷன் எது?
2: ராயபுரம்.
0: சந்தேகமா சொல்றீங்களா? எனக்கும் சந்தேகமா இருக்கு.
2: ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அதான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான ஒரு.
0: சரியான விடை. நெய்தல் அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது குறிஞ்சி அணியினர். சென்னையில முதல் தொழில்நுட்ப பூங்கா எது? தமிழ்நாட்டினுடைய முதல் தொழில்நுட்ப பூங்கா.
2: டைடல்.
0: இது ரொம்ப சீக்கிரமா சொல்லிடுவீங்க, அதனால இது கேள்வி இல்லை. இந்தியாவிலுடைய 2

0: மிகப்பெரிய தொழில்நுட்ப பூங்கா எது?
1: டைடல்.
0: போன வினாக்கும் அதே தான் சொன்னீங்க, இந்த வினாக்கும் அதே தான். சரியான விடை. குறிஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்து முல்லை அணிக்கான கேள்வி. நீதித்துறை சார்ந்த மிகப்பெரிய கட்டிடம் எங்குள்ளது? உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டிடம். ஒரு சில கட்டிடங்கள் தான் இருக்கு.
1: ஹைகோர்ட், சென்னை.
0: தமிழ்ல சொல்ல முடியுமா? பதில் சரியான பதில், மதிப்பெண்கள் உண்டு. ஆனா தமிழ்ல
1: உயர் நீதிமன்றம்.
0: மிக சரியான பதில். முல்லை அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அடுத்தது மருதமணி. மருதமணியினருக்கான அடுத்த கேள்வி. இசைக்கலையில பட்டம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய முதல் இன்ஸ்டிடியூஷன் இது?
2: YMCA.
0: அப்படியா? YMCAவா? இல்ல. வாய்ப்பு நெய்தல் அணி.
2: இல்ல மேம், சென்னை.
0: இல்ல, சென்னையில தான். எங்க? வாய்ப்பு நெய்தல் அணிக்கு வழங்கப்படுகிறது.
1: மெட்ராஸ் யூனிவர்சிட்டி.
0: மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்ல மாட்டோம். நீங்க சொல்றது சரியான பதில், ஆனா அதை திருத்தமா சொல்லுங்க. அஃபிஷியலா அதை எப்படி சொல்லுவோம்?
1: யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்.
0: சரியான பதில். நெய்தல் அணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அடுத்த வினா நெய்தல் அணியினருக்கானது. இந்தியாவிலேயே மிக பழமையான சிறைச்சாலை எங்க இருக்கு?
1: சென்ட்ரல் பிரிசன்.
0: சென்ட்ரல் பிரிசன் எங்க இருக்குன்னு தான் கேட்டேன், அது பேர் கேட்கல. எந்த ஏரியால இருக்கு? எந்த சென்னையினுடைய எந்த பகுதியில இருக்கு? நீங்க சொன்ன விடைய மறுபடியும் யோசிச்சு சொல்லுங்க.
1: சென்ட்ரல் ஜெயிலு. சென்ட்ரல்ல இருக்கு சிறைச்சாலை.
0: சரி, சரியான பதில் சொன்ன நெய்தல் அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த வினா குறிஞ்சி அணியினருக்கு. சென்னையில BMW உற்பத்தி தொழிற்சாலை எங்க இருக்கு?
1: இருக்கு. ஹோண்டா கம்பெனி
0: இல்லை.
1: இருக்கானா? சென்னையில் இருக்கு.
0: சென்னையில் இருக்கு, ஆனால் அது கேள்வி இல்லை. எங்க இருக்குன்றது தான் கேள்வி. இல்லை. வாய்ப்பு முல்லை அணிக்கு வழங்கப்படுகிறது. அப்படியே வாங்கலை, காமராஜர் சாலை வரைக்கும்.
1: மந்த்ரா வேர்ல்ட் சிட்டி.
0: மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி.
1: மந்த்ரா வேர்ல்ட்
0: சிட்டி. சரியான பதில். முல்லை அணியினருக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அடுத்து முல்லை அணியினருக்கான கேள்வி. சென்னைன்னு சொன்ன உடனே அந்த முளித்தாவணி சூப் அப்படி தான் சொல்லுவாங்க. மிளகு சீரகம் எல்லாம் போட்டு நான் வெஜிடேரியனுக்கு நிறைய இருக்கும். வெஜிடேரியனுக்கு அதுதான், அதுவும் இந்த கார்காலம் குதிர் காலத்துலலாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி சென்னையில் மிக பிரபலமான, சென்னையில் கண்டுபிடிக்கப்பட்ட வேறு உணவு எதுன்னு தெரியுமா?
1: சிக்கன் 65.
0: சரியான பதில். முல்லை அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். மருதத்திணைக்கான கேள்வி. சென்னை அருகில் புலிக்காட்டு ஏரி இருக்கு, அந்த ஏரியில குறிப்பா எந்த வகையான பறவைகள் அதிகமாக வரும்?
1: ஃப்ளமிங்கோ.
0: சரியான பதில். யோசிக்காம உடனே சொல்லிட்டீங்க. மருதத்திணைக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது நெய்தல் அணிதற்கான கேள்வி. சென்னையில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய கோட்டை எது? ரொம்ப பிரபலமான கோட்டை.
1: சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்.
0: சென்ட் ஜோசஃபா.
1: ஜார்ஜ் கோட்டை.
0: ஜார்ஜ் கோட்டை. சரியான பதில். நெய்தல் அணியினருக்கான மதிப்பெண்கள் 10. அடுத்தது குறிஞ்சி அணியினருக்கான முதல் கேள்வி. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இருந்த பெயர் என்ன? தமிழ்நாடு என்ற பெயர் வருவதற்கு முன் என்ன பெயர் இருந்தது? வாய்ப்பு முல்லை அணிக்கு வழங்கப்படுகிறது.
1: மெட்ராஸ்.
0: மெட்ராஸ் முழுசா. வாய்ப்பு மருதமணியினருக்கு.
2: மெட்ராஸ் கார்பரேஷன்.
0: இல்ல. நெய்தல் அணி.
1: தமிழ்நாடோட
0: பழைய பெயர்.
1: திராவிடம்.
0: இல்ல. சும்மா முயற்சி பண்றீங்களா?
2: மெட்ராசப்பட்டினம்.
0: இல்ல. சென்னைக்கு இருக்கக்கூடிய பழைய பெயர் கேட்கல. சென்னை மாகாணம்ன்றது தமிழ்நாட்டினுடைய பழைய பெயர். சென்னை மாகாணம், அது மாநகராட்சி தான், கார்பரேஷன். மாகாணம்.
1: மாகாணம்
0: சரி. ஆனா கேள்வி அது இல்ல. சென்னை மாகாணம்ன்றதுல இருந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாத்திட்டாங்க, அது எந்த வருஷம்? இதுதான் கேள்வி. வழக்கம் போல் வாய்ப்பு முல்லை அணியின் இருக்கா?
1: 69.
0: சரியான பதில். அதனால குறிஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். ஆனா அது தமிழ்ல மறுபடியும் சொல்லலாம். ஒரு தடவை ஆங்கிலத்துல சொல்லிட்டு மறுபடியும் தமிழ்ல சொல்லலாம்.
2: 1969. 1969.
0: தமிழில் திருத்தமாக சொன்னதுக்காகவே குறிஞ்சி அணியினருக்கு மார்க் மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இத்துடன் இன்றைய வினாடி வினா நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை என்று சந்திப்போம். இதனுடைய அடுத்த பகுதி அடுத்த வாரம். நன்றி.
3: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நடத்தியவர் வே. கீதப்ரியா. உடன் பங்கேற்றவர்கள் பிரணவா, அக்ஷரா,

0: நமஸ்தே, ராதே கிருஷ்ணா. என் பேர் சாய் ஸ்வரூப்.
1: என் பேர் பார்கவராம்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி இங்கே பகவத்கீதா அதோட சாராம்சத்தை, த ஹோல் சம்மரைசேஷன், அதை வந்து இங்கே உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதாவது பகவத்கீதா அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆன்மீக புத்தகம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு கிரந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பகவத்கீதா நம்மளோட வாழ்க்கையோட ஒரு வழிகாட்டியும் கூட. அது ஏன் அப்படின்னா, பகவத்கீதாவில் மொத்தம் 700 ஸ்லோகாஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் தினந்தோறும் நடக்கிற ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரு பேஜில் ஒரு விடை இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட வழிகாட்டி வந்து இந்த பகவத்கீதா. இந்த பகவத்கீதா மகாபாரத யுத்தத்தில், நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபாரத யுத்தம். மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த உபதேசங்கள். இந்த உபதேசம் வந்து அர்ஜுனர் ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம். அது என்ன குழப்பம் அப்படிங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இந்த மகாபாரத யுத்தம் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கப்பட்ட ஒரு யுத்தம். ஒன்று தர்மம், தர்மத்தோட பக்கத்தில் பஞ்ச பாண்டவர்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், இவால தவிர இன்னும் நிறையா மகாவீரர்கள் வந்து இந்த பக்கத்தில் துணையாக வந்து நிற்கிறா. அதே சமயத்தில் அதர்மத்தோட பக்கத்துக்கு நம்ம போனால் 100 சகோதரர்கள். இந்த 100 சகோதரர்களை வந்து கௌரவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கௌரவர்கள் தவிர கௌரவர்களோட சேனைப்படை, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில மகாவீரர்கள், இன்னும் நல்ல பேர் வாங்கின வீரர்கள்லாம் கூட இந்த பக்கத்தில் நிற்கிறார். ஹஸ்தினாபுரம் ராஜ்யம் அப்படின்னு ஒரு ராஜ்யம் வந்து இருந்தது. ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் வந்து ராஜ்யம் பண்ணியிருந்தவர் வந்து திருதராஷ்டர். திருதராஷ்டரோட பசங்க தான் இந்த 100 கௌரவர்கள். திருதராஷ்டர் எப்படி அப்படின்னா, அவருக்கு வந்து கண் பார்வை அது வந்து கிடையாது. அவருக்கு வந்து தெரிகிறது எல்லாமே வந்து இருட்டு தான். இந்த மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேதவியாச முனி வந்து ஹஸ்தினாபுர ராஜ்யத்துக்கு வரர். ஹஸ்தினாபுர ராஜ்யத்துக்கு வந்துட்டு திருதராஷ்டரை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு திருதராஷ்டரை பார்த்து சந்திக்கிறார். அவரை சந்தித்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தெய்வீக கண் பார்வையை வந்து நான் உங்களுக்கு வந்து தரணும்னு ஆசைப்பட்றேன், அதை வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்கலாமா, இதை கொடுக்குறனால உங்களால் இங்கே ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் உக்காந்துட்டு அங்கே குருக்ஷேத்திரம், அதாவது அந்த மகாபாரதம் நடக்கிற அந்த பூமி, அதை வந்து குருக்ஷேத்திரம், அதான் வந்து குருக்ஷேத்திரம். ஸோ குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத உங்களால் பார்க்க முடியும், அதனால் அந்த தெய்வீக கண் பார்வையை உங்களுக்கு நான் தரணும்னு ஆசைப்பட்றேன், தரட்டா அப்படின்னு கேட்கும்போது திருதராஷ்டருக்கு ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகம் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பக்கம்

0: பக்கத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் அவர் கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா, எனக்கு என்னோடய பசங்க அங்கே யுத்த பூமியில் கையில் ஆயுதங்களை வச்சுண்டு அங்கே போரிடுறத பார்க்குறதுக்கான அந்த தைரியம் அந்த சக்தி வந்து எனக்கு கிடையாது. அதனால் அந்த தெய்வீக கண் பார்வையை உங்களோட பிரதான சிஷ்யனான என்னோட தேரோட்டியான சஞ்சயனுக்கு வந்து அந்த தெய்வீக கண் பார்வையை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்கோ, அவர் வந்து அங்கே என்ன நடக்கிறதுங்கிறத எனக்கு பார்த்து சொல்வர் அப்படின்ட்டு திருதராஷ்டர் வேதவியாச முனிக்கிட்ட சொல்லிட்டார். இப்போ வேதவியாச முனியும் சந்தோஷமாக அந்த தெய்வீக கண் பார்வையை சஞ்சயனுக்கு வந்து கொடுக்குறார். இப்போ சஞ்சயனால் அங்கே குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத தெளிவாக பார்த்து இங்கே திருதராஷ்டருக்கு சொல்ல முடியும். இப்போ திருதராஷ்டர் ஒரு கேள்வியை சஞ்சயன்கிட்ட கேட்குறார். அது என்ன கேள்வி அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்து மூலியமாக பார்க்கலாம்.
1: திருதராஷ்டிர உவாச்ச, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்ஸவஹ மாமகா பாண்டவாஶ்சைவ கிம குர்வத சஞ்சய.
0: அதாவது திருதராஷ்டிர உவாச்ச, திருதராஷ்டிரர் வந்து சொல்கிறார், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். திருதராஷ்டிரர் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேங்கிறார். அதாவது தர்மமான ஒரு இடம் குருக்ஷேத்திரம், தர்மம் மட்டும் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம் தான் குருக்ஷேத்திரம் அப்படின்ட்டு இங்கே திருதராஷ்டிரர் வந்து இதை வந்து இந்த இடத்துல குறிச்சிருக்கார். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சம வேதாயு உற்சவ ரம், அதாவது அங்கே ரெண்டு பக்கத்துலேருந்தும் அங்கே அசம்பிள் ஆயிட்டாளா வந்துட்டாளா அப்படிங்கிறத கேட்குறார். யாரெல்லாம் அப்படின்னா, மாமகா பாண்டவாஶ்சைவ, என்னோட பசங்களும் பாண்டவர்களும் அங்கே வந்துட்டாளா அப்படிங்கிறத எனக்கு பார்த்து சொல்லு சஞ்சயா, கிம குர்வத்த சஞ்சயா அப்படின்ட்டு திருதராஷ்டர் சஞ்சயன்கிட்ட கேட்குறார். இந்த ஸ்லோகம்தான் பகவத்கீதாலேயே முதல் ஸ்லோகம். இதில் சில பேருக்கு வந்து சந்தேகம் வரலாம், ஏன் பகவத்கீதாவோட முதல் ஸ்லோகம் கிருஷ்ணர்கிட்டேருந்தோ இல்லை வேறு யார்கிட்டேருந்தாவது ஆரம்பிக்காமல், யாராவது தர்மத்துக்கு துணையாக நிற்கிறவா கிட்டேருந்து ஆரம்பிக்காமல் ஏன் திருதராஷ்டர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு வரலாம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருதராஷ்டர் அவருக்கு வந்து கண் பார்வை இல்லை, அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே இருட்டு. அந்த இருட்டு எதை குறிக்கிறது அப்படின்னா அஜ்ஞானத்தை வந்து குறிக்கிறது. இவருக்கு திருதராஷ்டருக்கு இப்போதைக்கு என்ன ஃபுல்லாக வந்து மனசில் இருக்குது அப்படின்னா, வெறும் அந்த ராஜ்யத்தை வந்து காப்பாற்றணும், தன்னோட பெருமை, அந்த சொத்து, அந்த மாதிரியான நிறையா மெட்டீரியலிஸ்டிக்கான எல்லாம் இந்த மாயை அதை வந்து பற்றி தான் வந்து இருக்குது. அதை தாண்டி அந்த ஆத்மாவை, அவரோட ஆத்மாவை பற்றி எந்த ஒரு யோசனையும் கிடையாது. ஆத்மாவை வந்து நல்ல சுத்தமாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நோக்கமோ இல்லை யோசனையோ எதுவுமே இல்லை. இவர் ஃபுல்லாக மொத்தமாக வந்து ஒரு அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானியாக இந்த இடத்துல இருக்கார். அதனால் பகவத்கீதாங்கிறது ஒரு அஜ்ஞானிக்கிட்டேருந்து ஆரம்பித்து கட்சியில் ஞானத்தில் ஒரு ஞானியாக ஆக்கி தான் விடும். அதை தான் வந்து இந்த இது வந்து குறிக்கிறது. ஒரு அஜ்ஞானியாக கூட ஞானியாக்குறது தான் இந்த பகவத்கீதா. இப்போது திருதராஷ்டர் வந்து இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்கார், அங்கே வந்துட்டாளா அப்படிங்கிறத எனக்கு பார்த்து சொல்லு சஞ்சயா அப்படின்ட்டு திருதராஷ்டர் சஞ்சயன்கிட்ட வந்து கேட்டிருக்கார். இப்போது சஞ்சயன் அங்கே குருக்ஷேத்திர பூமியில் வந்து என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்து இப்போ அப்படியே அதை திருதராஷ்டர்கிட்ட சொல்கிறார்.
1: சஞ்சயவாச்ச, திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனமப்ரவீத்.
0: இப்போ சஞ்சயன் திருதராஷ்டர்கிட்ட அங்கே பார்த்து சொல்கிறார் என்ன அப்படின்னா, ரெண்டு பக்கத்துலேருந்தும் அங்கே வந்துட்டா, ரெண்டு பக்கமும் சேனைப்படைக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து நல்லா தயார்படுத்தின்னு இருக்கா யுத்தத்துக்கு முன்னாடி. உங்களோட பையன் துரியோதனன் வந்து பாண்டவர்களோட பக்கத்தை வந்து பார்க்குறார். அங்கே வந்து எப்படி அந்த சேனைப்படையை வந்து உருவாக்கின்னு இருக்கா, எப்படி அதை வந்து தயார் பண்ணின்னு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறார். பார்த்து அவருக்கு வந்து ஒரு பயம் வருது. அந்த பயத்தில் அவரோட குரு

0: துரோணாச்சாரியரை வந்து சந்திக்க போகிறார் அப்படின்னு இந்த இடத்துல சஞ்சயன் சொல்கிறார். அதாவது துரியோதனன் அந்த பக்கத்தில் வந்து பார்த்துட்டு குருவை வந்து தேடி போகிறதா சஞ்சயன் வந்து சொல்கிறார். குரு துரோணாச்சாரியர் அதர்மத்தோட பக்கத்தில் நிற்கிறார். இதுதான் இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. ஒரு குரு அவரே வந்து இந்த மாதிரி அதர்மத்துக்கு வந்து துணையாக நிற்கிறார். இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, தன்னோட பையன், அதாவது துரோணாச்சாரியர் அவரோட பையன் அஸ்வத்தாமா வந்து துரியோதனனோட ஒரு நெருங்கிய நண்பன். அதனால் தன் பையன் மேலே இருக்கிற அந்த பாசத்தினால, பையனை காப்பாற்றணுமே அப்படிங்கிறனால துரோணாச்சாரியர் இங்கே அதர்மத்துக்கு துணையாக நிற்கிறார். ஆனால் துரோணாச்சாரியர் தான் வந்து கௌரவர்களுக்கும் சரி பாண்டவர்களுக்கும் சரி ரெண்டு பக்கத்துக்கும் ஒரு குரு, எல்லா வித்தைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு குரு வந்து துரோணாச்சாரியர். அவர் வந்து இங்கே அதர்மத்துக்கு நிற்கிறார். இப்போ துரியோதனன் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட போயிட்டு, குருவே, உங்களுக்கு வந்து பிடிச்ச அத்தனை சிஷ்யர்களும் அந்த பக்கத்தில் வந்து இருக்கா, அதுக்குன்னு இந்த கௌரவ சேனை படையை வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போரிட்டுறக்கூடாது, இன்னும் இந்த சேனை படையை வந்து கௌரவமாக்குற மாதிரி தான் நீங்கள் போரிடணும் அப்படின்னு துரோணாச்சாரியர்கிட்ட துரியோதனன் வந்து சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு பேச்சில் வந்து பேசிகிட்டே இருக்கார். இதெல்லாம் பக்கத்தில் நின்று கவனிக்கிறவர் வந்து பீஷ்மாச்சாரியர். யார் அப்படின்னாக்க, இந்த கௌரவர்களுக்கும் சரி பாண்டவர்களுக்கும் சரி தாத்தா பீஷ்மாச்சாரியர் தான். அவரும் இந்த இடத்துல அதர்மத்துக்கு தான் துணையாக நிற்கிறார். இவர் ஏன் துணையாக வந்து அதர்மத்துக்கு நிற்கிறார் அப்படின்னா, அவர் முன்னாடி பண்ண ஒரு சத்தியம், என்னவே நடந்தாலும் ஹஸ்தினாபுர ராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்தை பண்ணுறவருக்கும் நான் வந்து துணையாக நிற்பேன் அப்படின்னு அவர் முன்னாடி பண்ண ஒரு சத்தியம். அதனால் இந்த இடத்துல முதல் வாட்டி அவர் அதர்மத்துக்கு துணையாக வந்து நிற்கிறார். இப்போ துரியோதனன் வந்து இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் பக்கத்தில் நின்று பீஷ்மாச்சாரியார் கவனித்து, கொஞ்சமாவது பேரனோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு அவரோட சங்கத்தை எடுத்து அவர் ஊதுறார். அந்த சங்கத்திலேருந்து வர சத்தம் ஒரு உக்ரத்தில் இருக்கிற சிங்கம் எப்படி கர்ஜிச்சா ஒரு சத்தம் வருமோ அந்த மாதிரியான ஒரு சத்தம் தான் அங்கே வருது. அங்கே சங்கத்தை ஊதின உடனே இந்த கௌரவர் சேனை படைக்கே வந்து ஒரு கொண்டாட்டமே இந்த பக்கத்தில் ஆரம்பிக்கிறது. நாங்கள் போருக்கு தயார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு தைரியம் வருது. ஆனால் அந்த சிம்மநாதம், அவரோட பீஷ்மாச்சாரியரோட சங்கத்துலேருந்து அந்தளவுக்கு ஒரு சத்தம் ஏன் வந்ததுன்னா, அவருக்கு அவர் மேலேயே இருக்கிற அந்த கோபம், அவர் முன்னாடி பண்ணார் இல்லையா அந்த சத்தியம், அதனால் அவருக்கு மேலேயே அவருக்கு தன் மேலேயே ஒரு கோபம் வந்து இருக்குது. அதை இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த பக்கத்தில் சங்கத்தை ஊதின மாதிரி அப்படியே நம்ம இப்போ தர்மத்தோட பக்கத்துக்கு வரலாம். அங்கேயும் இன்னும் இனிமேல் சங்கத்தை ஊத போகிறா. தர்மத்தோட பக்கத்துக்கு வந்தால் அங்கே அழகான ஒரு அக்னி தேவர் வரமாக கொடுத்த ஒரு ரதம், கபித்வஜா, வெள்ளை குதிரைகள்லாம் வந்து கட்டியிருக்கு. மேலே அந்த ரதத்துக்கு மேலே கொடியில் இருந்து அந்த ரதத்தை வந்து காக்கிறவர் வாயு புத்திரன் ஆஞ்சநேயர். அந்த கபித்வஜாவில் நின்று போரிடுற அந்த வீரரோட பேர் அர்ஜுனர். அந்த ரதத்தை ஓட்டுறவரோட பேர் தான் ஸ்ரீகிருஷ்ணர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே அந்த இடத்துல அந்த ரதத்தை வந்து ஓட்டுறார். இப்போ அந்த பக்கத்தில் எப்படி சங்கத்தை ஊதினாலோ அதே மாதிரி இங்கே தர்மத்தோட பக்கத்துலேயும் சங்கத்தை இப்போ ஊதுறா.
1: பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதர.
0: பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ, அதாவது பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கத்தை ரிஷிகேஷர் ஸ்ரீகிருஷ்ணர் ஊதுறர். இந்த இடத்துல ரிஷிகேஷோன்னு ஏன் குறிச்சிருக்கா அப்படின்னா, எப்படி அந்த வெள்ளை குதிரைகளை வந்து இங்கே அவர் வந்து கட்டுப்படுத்த போகிறாரோ அதே மாதிரி தான் அர்ஜுனரோட நம்ம எல்லாரோட புத்தியும் மனசையும் அவர் வந்து கட்டுப்படுத்துகிறார். அதனால் இந்த இடத்துல ரிஷிகேஷோ அப்படின்ட்டு குறிச்சிருக்கா.

பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனத்தோட ஜெயத்தை வாங்கிட்டு வரக்கூடியவர் அர்ஜுனர், தனஞ்சயா. அதனால தேவதத்தம் தனஞ்சயக. பவுண்ட்ரம் தத்மௌ மகாசங்கோ பீமகர்மா விருகோதரா. பவுண்ட்ரம்ங்கிற அந்த மகாசங்கத்தை பீமன், அவரோட இன்னொரு பேரும் இங்கே வந்திருக்கு விருகோதரன், அதாவது எதை வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு அதை ஜீர்ணிச்சிக்கக்கூடிய அந்த சக்தி பீமனுக்கு இருக்குது, அவர் அவ்வளோ பலசாலி அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிச்சிருக்கா பீமகர்மா விருகோதரா. இப்போ முதல்ல பரமாத்மா அவரோட சங்கத்தை ஊதுறர், அவரை பின்தொடர்ந்து அத்தனை பஞ்சபாண்டவர்களும் அவளோட சங்கத்தை ஊதுறா, இவ எல்லாரையும் பின்தொடர்ந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகாவீரர்கள் யுயுதான், யுதாமன்யுஸ், விராட், காஷிராஜா, துருபத், அபிமன்யு, இந்த மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாவீரர்கள் அத்தனை பேரும் அவளோட சங்கத்தை ஊதுறா. இந்த பக்கத்தில் ஊதுற இந்த சங்கத்தோட சத்தம் மேலே பிரம்மலோகத்தில் தேவலோகத்திலலாம் சந்தோஷத்தை வந்து கொடுக்கறது. அதே சமயத்தில் கீழே பாத்தாள லோகத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள், துர்புத்தி இருக்கக்கூடியவா இந்த துரியோதனன், இந்த கௌரவர்கள் மாதிரி அத்தனை பேருக்கும் நெஞ்சை கிழிக்கிற அளவுக்கான ஒரு பயத்தை வந்து இந்த சத்தம் வந்து கொடுக்கறது. இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் சங்கத்தை வந்து ஊதிட்டா, இன்னும் ஒரு சில நேரத்தில், இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வந்து போரை வந்து ஆரம்பிக்க போகிறா.

0: இப்போது அர்ஜுனருக்கு ஒரு சந்தேகம் வருது. இங்கே தர்மத்தோட பக்கத்தில் நம்ம எல்லாருமே நிற்கிறோம், இவ்வளோ பேர் நமக்கு துணையாக நிற்கிறா, ஆனால் அதர்மத்தோட பக்கத்தில் அந்த துர்புத்தி இருக்கக்கூடிய வாழ்க்கை அவளோட சேனைப்படையை தவிர வேறு யாராவது இருக்காளா, அந்த பக்கத்தில் வந்து யார் வந்து அந்த சேனைப்படைக்கான பலம் யார் அப்படிங்கிறத நான் பார்க்கணும் கிருஷ்ணா. அதனால் நீ கபித்வஜாவை நடு போர்க்களத்துக்கு எடுத்துன்னு போ, நான் வந்து அங்கே யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு அர்ஜுனர் கிருஷ்ணருக்கு வந்து உத்தரவிடுறார். இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனர் சொன்ன அந்த வார்த்தைக்கு வந்து கட்டுப்பட்டு கபித்வஜாவை நடு போர்க்களத்துக்கு எடுத்துன்னு போகிறார். அங்கே எடுத்துன்னு போயிட்டு, அர்ஜுனா நீ அந்த பக்கத்தில் யாரெல்லாம் பார்க்கணுமோ எல்லாரையும் நீ வந்து பார் அப்படின்னு கபித்வஜாவை அங்கே வந்து நிறுத்துறார். அர்ஜுனர் அங்கே அந்த பக்கத்தில் பார்க்குறார். பார்த்து அவருக்கு ஒரு பயம் வருது, அந்தளவுக்கு அங்கே யாரை பார்த்தர் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த ஸ்லோகம் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம்.
1: தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹ பித்ருன் அத பிதாமஹான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ரின் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ் ததா ஸ்வசுரான் சுரதஸ்சைவ சேனயோரு பயோரபி.
0: அந்த பக்கத்தில் அர்ஜுனர் பார்க்குறார். பார்த்த உடனே முதல்ல அந்த பக்கத்தில் ரெண்டு தூண்களாக தன்னோட குருவையும் தாத்தாவையும் வந்து பார்க்குறார். இவா ரெண்டு பேரை தவிர நல்ல நெருங்கி பேசியிருந்த, நல்ல சிரித்து பேசியிருந்த நண்பர், நெருங்கிய நண்பர்கள், சொந்தம் பந்தம், தன்னோட வயசில் இருக்கக்கூடியவா, தன்னோட அப்பா வயசில், தாத்தா வயசில், பையன் வயசில், பேரன் வயசில், அத்தனை பேரையும் அந்த பக்கத்தில் வந்து யுத்தத்துக்கு தயாராக நிற்கிறத வந்து பார்க்குறார். அவருக்கு வந்து அவர் ரொம்ப துக்கப்படுறார். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சோகம் அவருக்கு வந்து அவருக்குள்ளே வருது. இவாளெல்லாம் எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லையே, என்னோடய குருவியும் தாத்தாவியும்லாம் எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட நான் பேசினது கிடையாது. இப்போ நான் எப்படி வந்து என்னோடய அம்பா அவளுக்கு வந்து எதிர்த்து நான் என்னால் விட முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப துக்கப்படுறார். எந்த அளவுக்குனா அவரோட வாயெல்லாம் உணர்ந்து போகிறது, அவரோட கண்ணிலேருந்து தார தாரையாக கண்ணீர் வருது, உடம்பு ஃபுல்லாக ஒரு எரிச்சல், கால்லாம் நடுங்கிறது. அவர்னால் அங்கே நிற்க முடியல. கபித்வஜாவில் உக்காந்துட்டார். கையில் இருக்கிற தோளில் பிடிச்சிருந்த அந்த காண்டீவம் கூட வழுக்கி கீழே விழுந்துருது. அவர் அந்தளவுக்கு ஒரு துக்கத்தில் அங்கே இருக்கார். இப்போ அவருக்கு வந்து ஒரு குழப்பம் ஒன்று வந்து வருது. இந்த மாதிரி இவாளுக்கெலாம் நான் எதிர்த்து என்னோட அம்பை விட்டு போரிட்டு நான் வந்து இந்த ஒரு யுத்தத்தில் நான் வந்து ஜெயிக்கணுமா?

0: அந்த பேர் அந்த புகழ் எனக்கு வந்து வேணுமா? நான் இதுக்கு பதிலாக நான் காட்டுக்கு போயிட்டு வனவாசத்தில் நான் வந்து நிம்மதியாக எதை எப்படியாவது தபஸ் பண்ணிண்டாவது நான் வந்து இருந்துருவேனே அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு யோசனை அவருக்கு வந்து வருது. இந்த இடத்துல அர்ஜுனர் இந்த மாதிரி குழம்பி போயிருக்கும் போது அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார், கிருஷ்ணா எனக்கு இந்த இடத்துல என் கூட துணையாக யாருமே இல்லை, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இங்கே நான் போரிடணுமா இல்லை நான் அப்படியே வந்து போகணும் அப்படின்னா கூட நான் வந்து அப்படியே போகிறதுலேருந்து நான் எங்கேயாவது வந்து போயிடுறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். என்னோடய குரு கூட இந்த பக்கத்தில் இல்லை, என் குருவும் வந்து அந்த பக்கத்தில் தான் இருக்கார். இந்த இடத்துல என்னோடய குருவாக நீ தான் வந்து என்னை வந்து உன்னோட சிஷ்யனாக ஏற்றுண்டு எனக்கு ஒரு குருவாக என்னை வந்து சரியான ஒரு வழியை வந்து காமிச்சு என்னை நீ வந்து இங்கேருந்து இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து என்னை நீ வந்து கூட்டின்னு போகணும் அப்படின்னு இந்த இடத்துல அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட அவர் சரணாகதி ஆறார். இப்போ அவர் சரணாகதி ஆற அந்த ஸ்லோகத்தை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம்.
1: கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவ பிருச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாஹ யச்ரேயஸ்யான் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் ஷாதி மாம் த்வாம் ப்ரபன்னம்.
0: கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவ, அதாவது கிருஷ்ணா நான் இந்த இடத்துல ஒரு கார்பண்ய தோஷத்தை வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்கிறார். இந்த கார்பண்ய தோஷம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது, ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு 100% அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது, ஆனாலும் நீங்கள் அதை வந்து தவற விடும் போது அந்த ஒரு விஷயம் கார்பண்ய தோஷமாக மாறும். அந்த கார்பண்ய தோஷம் ஒரு மிகப்பெரிய பாவம். இந்த இடத்துல அர்ஜுனர் அவரோட தர்மத்தை வந்து அவர் கடைப்பிடிக்காமல் அவர் வந்து காட்டுக்கு நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அவர் பண்ணுற ஒரு கார்பண்ய தோஷம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து போயின்னு இருக்கோம், நம்ம கையில் தண்ணி பாட்டில் இருக்குது, நமக்கு எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வந்து நடந்து வரார், திடீர்னு நம்ம கண் முன்னாடி மயக்கம் போட்டு விழுறார், இவ்வளோ பேர் வந்து ரோட்டில் இருக்கா யாராவது ஒருத்தர் வந்து காப்பாற்றிப்பா அப்படின்னு நம்ம நினச்சி போனோம் அப்படின்னா அது வந்து கார்பண்ய தோஷம். அதே சமயத்தில் நம்ம வந்து அவருக்கு கொஞ்சம் தண்ணி வந்து தெளித்து கொஞ்சம் தண்ணி கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அப்புறமா நம்ம போனால் அது வந்து ஒரு புண்ணிய கர்மாவாக மாறும். இந்த இடத்துலையும் அர்ஜுனர் அவரோட தர்மத்தை பண்ணுறதுக்கு 100% உரிமை இருக்குது, ஆனாலும் நான் வந்து போகிறேங்கிறது சொல்கிறது வந்து கார்பண்ய தோஷம். இப்போது இந்த ஒரு குழப்பத்துக்கு கிருஷ்ணர் ஒரு விடை கொடுக்கறதுக்கு இப்போது ஆரம்பிக்கிறார், அவரோட குரு உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். அர்ஜுனர் ஒரு சிஷ்யனாக ஏற்றுண்டு அவர் என்ன குரு உபதேசம் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம்.
1: ஸ்ரீ பகவானுவாச்ச அசோச்சியானன் வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச நானு சோசந்தி பண்டிதாக.
0: அதாவது இப்போ இங்கே வந்து அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் வந்து கேட்குறார், அர்ஜுனா உனக்கு எல்லாமே வந்து தெரியும், ஆனாலும் நீ ஏன் இப்படி இங்கே வந்து இருக்கேங்கிறது எனக்கு வந்து புரியல. அந்த பக்கத்தில் நீ வந்து விடக்கூடிய அத்தனை அம்புமே அந்த உடம்பு அந்த சரீரத்தை தான் வந்து புண்படுத்தும் காயப்படுத்துமே தவிர ஆத்மாவை வந்து கிடையாது, ஆத்மாவை யாருனாலையுமே வந்து அழிக்க முடியாது, அதனால் நீ வந்து தைரியமாக உன்னோட அம்பை அந்த பக்கத்தில் விடலாம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே அந்த உடம்புலேருந்து அந்த ஆத்மா வந்து பிரியிறது அப்படிங்கிறத நினச்சி இந்த தர்ம பூமியிலேருந்து அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியில் பிரியிறது அப்படிங்கிறத நீ நினச்சி சந்தோஷம்தான் பண்ணணும். இந்த பூமியில் பிரியிற அந்த ஆத்மா நேராக மோட்சத்துக்கு தான் வந்து போகும், நீ அதை நினச்சி வந்து சந்தோஷப்படு, உன்னோட தர்மத்தை நீ வந்து கடைப்பிடி, உன்னோட சத்ரிய தர்மத்தை நீ வந்து கடைப்பிடி அப்படின்னு இந்த இடத்துல அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் பர்த் அண்ட் டெத் சைக்கிள் இதையும் வந்து அர்ஜுனருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன அப்படின்னா ஒரு ஆத்மா ஒரு உடம்புக்குள்ளே வரும் இந்த ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய அந்த பாவகர்மா புண்ணியகர்மாவை எல்லாத்தையும் வந்து பொறுத்து அடுத்த ஜென்மாங்கிறது வரும். இந்த மாதிரியே வந்து இந்த பூமியில் சுத்த

0: இண்டே இருக்கும். எப்போ அந்த ஆத்மா சுத்தமாக மாறுதோ அப்போ தான் வந்து அது திரும்ப மோக்ஷத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்கிறார். ஒரு ஆத்மா வந்து எப்படி சுத்தி ஆகும் அப்படின்னா, சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல காரியமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட யோசனை, நம்மளோட எல்லா யோசனையுமே வந்து நல்லதாகவே தான் இருக்கும். அதனால் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்துன்னு நம்ம பண்ணும் போது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய அத்தனை விஷயமுமே கிருஷ்ணருக்கு வந்து ஒரு சமர்ப்பணமாக போகுமே தவிர நம்மளோட இந்த ஆத்மாவில் வந்து அது சேராது. இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது நம்மளோட ஆத்மா சுத்தி ஆகும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆத்மா மோக்ஷத்துக்கும் போகும். இதை தான் வந்து இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்லி புரிய வைக்கிறார். இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அர்ஜுனரை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு, இன்னும் வந்து அவர் ஒரு விதத்தில் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் சொல்கிறார்.
1: கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூர் மா தே சங்கோஸ்துவ கர்மணி.
0: இங்கே கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்கிறார், அர்ஜுனா, உன்னோட இந்த தர்மத்தை நீ வந்து பண்ணுறதுக்கு உனக்கு 100% அதிகாரம் வந்து உனக்கு இருக்குது. ஆனால் அதோட விளைவு, பின்விளைவு என்ன, ரிசல்ட்ஸை வந்து நீ வந்து எப்பயுமே யோசிக்காத. இப்போ நீ என்ன பண்ணணுமோ அந்த தர்மத்தை மட்டும் நீ கடைப்பிடி, அதுதான் வந்து சரி. நீ இந்த இடத்துல நீ ஓடி போன, இப்போ நீ வந்து இங்கேருந்து ஓடி போயிட்ட அப்படின்னா அடுத்த வர தலைமுறைகளுக்கு நீ ஒரு கெட்ட உதாரணமாக வந்து இருப்ப. அன்னைக்கு அர்ஜுனரே வந்து யுத்தம் வந்து பண்ணாமல் அவரோட தர்மத்தை கடைபிடிக்காமல் அவர் வந்து போயிட்டார். இப்போ நான் வந்து ஏன் என்னோடய தர்மத்தை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பா. அதனால் நீ வந்து எதுவும் நீ வந்து நினச்சிக்காத. நீ வெறும் உன்னோட தர்மத்தை நீ இந்த இடத்துல கடைபிடிக்கிற மாதிரி நீ வந்து போரிடு, அதுதான் சரி அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல கிருஷ்ணர் வைலன்ஸை வந்து சொல்லலை, ஆனால் அவர் வந்து அவாவா அவாவளோட தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். ஒரு சத்ரியனா அர்ஜுனரோட தர்மம் என்ன அப்படின்னா தர்மத்துக்காக நின்று போரிடணும், அதுதான் வந்து அர்ஜுனரோட அந்த டியூட்டி. அதை தான் வந்து இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு இன்சிஸ்ட் பண்ணுறார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், அர்ஜுனா, உனக்கு நான் இவ்வளோ உபதேசத்தையும் வந்து பண்ணேன், இப்போ நல்லா கவனி, நான் உன்கிட்ட என்னை பற்றியே சொல்ல போகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேருமே கேட்டுக்கிறோம், எல்லாரும் இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக வந்து கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட அவரோட விஸ்வரூபத்தை இந்த இடத்துல காமிக்க போகிறார். அதனால் எல்லாரும் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக கேட்டுக்கணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். இன்றைக்கு இது வரைக்கும் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, முதல்ல அந்த யுத்த பூமியில் ரெண்டு பக்கத்துலேருந்தும் தர்மம் அதர்மம் ரெண்டு பக்கத்துலேருந்தும் வரா, வேதவியாச முனி வந்து தெய்வீக கண் பார்வையை வந்து சஞ்சயன் கொடுக்குறார். சஞ்சயன் பார்த்து திருதராஷ்டருக்கு வந்து சொல்கிறார் அங்கே என்னெல்லாம் நடக்கிறதுன்னு. துரியோதனன் வந்து பயந்து போயிட்டு துரோணாச்சாரியர்கிட்ட போயிட்டு அவர் வந்து அவரோட பயத்தை வந்து தீக்கிறார். அதை பக்கத்தில் இருந்து பீஷ்மாச்சாரியர் வந்து பார்த்து அவரோட சங்கத்தை ஊதி அந்த பக்கத்தில் ஒரு கொண்டாட்டத்தை வந்து கொடுத்து, அதுக்கு ஏத்தாப்பில் அதை விட இன்னும் தெய்வீகமான சங்கத்தை வந்து தர்மத்தோட பக்கத்தில் அத்தனை பேரும் அத்தனை மகாவீரர்களும் ஊதுறா ஊதி அந்த யுத்தம் ஆரம்பிக்கிற அந்த ஒரு சமயத்துக்கு முன்னாடி அர்ஜுனர் அந்த அதர்மிகளுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கா அந்த பக்கத்தில் பலத்தை வந்து நான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் கேட்டு கபித்வஜா அந்த ரதத்தை கிருஷ்ணர் நடுவு போர்க்களத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த பக்கத்தில் அர்ஜுனரை வந்து பார்க்க வைக்கிறார். அந்த பக்கத்தில் அர்ஜுனர் பார்க்கும்போது அவர் ரொம்ப துக்கப்படுறார். தாத்தா, குரு இவாலாம் இருக்கா, எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேரும் நல்லா பேசியிருந்த அத்தனை பேருமே கூட அந்த பக்கத்தில் இருக்கா, வர்ணாசிரம தர்மம் சனாதன தர்மமே வந்து அழிஞ்சு போயிடும்னு அவர் வந்து பயப்படுறார். இந்த மாதிரிலாம் அவர் போய் குழம்பு

போயிருந்து நான் இங்கே போரிடணுமா இல்லை நான் வந்து காட்டுக்கூட நான் போயிடுறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு குழம்பி போய் இருக்கிற அந்த ஒரு இடத்துல கிருஷ்ணர் உபதேசத்தை வந்து கொடுக்குறார். அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி ஆன உடனே கிருஷ்ணர் வந்து உபதேசங்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவரோட அந்த தர்மத்தை, அந்த சக்திய தர்மத்தை படி அங்கே போரிடணும் அப்படிங்கிறத அர்ஜுனருக்கு வந்து சொல்கிறார். அதுக்கு அந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிளுங்கிறதும் சொல்கிறார். ஒரு ஆத்மா ஒரு சரீரத்துலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு போயிட்டே தான் இருக்கும், ஆனால் அது எப்போ மோட்சத்துக்கு போகுங்கிறது வெறும் அந்த சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த விஷயம் நல்ல விஷயமாக தான் வந்து இருக்கும். அதே சமயத்தில் அது வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு அர்ப்பணமாக ஒரு சமர்ப்பணமாக வந்து போயிடும், நம்மளோட ஆத்மாவில் வந்து இருக்காது. அதனால் நீ அப்படி நீங்கள் வந்து அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லி அப்புறம் இப்போ விஸ்வரூபத்தை அவர் வந்து காமிக்க போகிறார். இது வரைக்கும் இங்கே வந்து இந்த இதை வந்து டிஸ்கோர்ஸ் இதை வந்து சொன்னது நான் சாய் ஸ்வரூப். என்னோட ஸ்லோகத்துக்கு பார்கவராம் அவரும் வந்து இருந்தார். இதோட அடுத்த கண்டினியூஷனை நம்ம அடுத்த பகுதி அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.

0: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் QR கோட் ஸ்கேன் செய்யணும், இல்லன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
3: RBI சொல்கிறது, QR கோட் ஸ்கேன் பண்ணும்போதும் பின் போடும்போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. புள்ளி 1 சென்னை எஃப்எம் கோல்டில் பகல் 12:30 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 20வது ரோஸ்கார் மேளாவில் கலந்து கொண்டு பல்வேறு அரசு நிறுவனங்களில் புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு 51,000 மேற்பட்ட பணி நியமன ஆணைகளை வழங்கி ஆற்றும் உரையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்வு 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 12:30 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் 12:10 சங்கீத சாரல். பழைய சீவரம் PB ஞானசுந்தரம் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். வி மகேஷ்குமார் அவர்கள் தவில். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்வாஸ்திய சுரக்ஷா யோஜனா தகவல்கள் கேட்கலாம். 1:10 பெருமை மிகு பாரதம், தமிழக சிற்பக்கலை உரை சித்திரம், எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7:05, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்கலாம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம் கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெறவுள்ளது. 8:45 ஃப்ரம் ஸ்லேட் டு ஸ்மார்ட் போர்டு. இன்று நிறைவு பகுதி. கல்வி ஒருங்கிணைப்பாளர் டி பத்மபிரியா, உதவி தலைமை ஆசிரியை சி கவிதா ஆகியோர் பங்கேற்கும் மாறிவரும் கற்பித்தல் முறைகள் குறித்த உரையாடல். 10 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஹெஸ் ஹரிகுமார் அவர்களின் வயலின் இசை டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashwani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said that India's contribution to per capita carbon emissions is less than half of global average, inaugurating the International Conference on the Future of Environment and Climate Dynamics. In New Delhi today, Mr. Modi said that developing countries have often been unfairly held responsible for carbon emissions. He highlighted that India is the only country in the G20 that has successfully fulfilled the commitments made at the COP21 summit in Paris ahead of schedule. The Prime Minister said over the past 12 years, India has made extraordinary progress in every field related to the environment.
5: Carbon emission ki zimmedari galat tarike se vikasshil deshon par dali jati rahi hai. Jabki aitihasik sachchai ye hai, aaj bhi प्रति व्यक्ति कार्बन

0: இதுவரை சங்கீத சாரலில் பழைய சீவரம் பி பி ஞானசுந்தரம் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டீர்கள். பி மகேஷ்குமார் அவர்கள் தவில். சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பிற நாடுகளை ஒப்பிடும்போது கரியமில வாயு வெளியேற்றம் இந்தியாவில் குறைந்த அளவே உள்ளது என்று தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளில் கரியமில வாயு வெளியேற்றம் அதிகமாக இருப்பதாக வளர்ச்சியடைந்த நாடுகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்கள் அமைப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு

0: வருவதாக அவர் கூறினார். வனம், ஏரி, ஆறுகள், வனவிலங்குகளை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேணிக்காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று சூரியகாந்த் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்தார். உலக நாடுகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். புதைப்படிமம் அல்லாத பொருட்களிலிருந்து மின்சார உற்பத்தி 54% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக அளவில் இந்தியா புத்தாக்க எரிசக்தி திறனில் 3வது இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில் 2வது இடத்திலும் உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த இந்த 2 நாள் மாநாட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில சட்ட கல்விக் கழகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்கள் குறித்து கருத்தரங்குகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் இன்னும் சற்று நேரத்தில் காணொலி மூலம் உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 45 இடங்களில் நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் நிதித்துறை, ரயில்வே, உள்துறை, சுகாதாரத்துறை, பாதுகாப்புத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். தமிழகத்தின் சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், இன்னும் கிட்டத்தட்ட 51,000 பேருக்கு இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு நமக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே நேரத்தில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இது வாழ்க்கையில் நமக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய திருப்பம். 140 கோடி பேர்ல கிடைக்காத வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு இந்த 51,000 பேர் கிடைச்சிருக்கு. இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக நாம், இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. நாமள அரசாங்கத்தினுடைய ஒரு முகமாக தான் மக்கள் பார்க்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய முகமாக மக்களுக்கு பார்க்கும் பொழுது, மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு முகமாகவும் ஒரு அங்கமாகவும் செயல்படுபவர்களாக தான் நாம் இருக்க போகின்றோம்.
0: சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெமசானி கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியும், கோவை குனியமுத்தூரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மாவும் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கவுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்கு வங்கத்தில் ரிஜிநகர், நந்திகிராம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப்பெற இன்று கடைசி நாளாகும். அசாமில் நாகவான் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் இறுதிப் பட்டியலும் இன்று வெளியிடப்படுகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படையின் 8 விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 9வது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அத்தியாவசிய மருந்துகள், தற்காலிக கூடாரங்கள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கும். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரழிவிலிருந்து நேபாளம் மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் பயிற்சி இயக்கத்தின் கீழ்

0: 34,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகம், ஹிமாச்சல பிரதேசம், மேற்குவங்கம், பீகார் உள்ளிட்ட 14 மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக இளைஞர்களுக்கு முதல் கட்டத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு டிசம்பர் 31 நாடு முழுவதும் உள்ள 357,000 ஊரக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் 3 முதல் 12 மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க் அரசும் கையெழுத்திட்டுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கிரீன்லாந்து மீதான நிர்வாக அதிகாரத்தை டென்மார்க்கும் பாதுகாப்பு அதிகாரத்தை அமெரிக்காவும் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பான முழு கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகள் கட்டாயமாக வெளியேற்றப்படுவதற்கு ஐநா நிபுணர்கள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் மாணவர்களை வெளியேற்றுவதற்கு கவலை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கை மூலம் 100 ஆப்கான் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு மகளிருக்கு மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்விக்கு தடை விதித்ததை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள கல்வி நிறுவனங்களில் அந்நாட்டு மாணவிகள் கல்வி பெற்று வருகின்றனர். கடந்த ஜூலை 10 தேதியிலிருந்து ஆகஸ்ட் 27 வரை 127,000 ஆப்கான் அகதிகளை அந்நாட்டிற்கு பாகிஸ்தான் திருப்பி அனுப்பியது. ஒடிசா மாநிலத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட அந்தமான் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் நகர்ந்து வருவதால் தெற்கு ஒடிசா, வட ஆந்திரா பகுதிகளில் மழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், தெலங்கானா, தெற்கு கர்நாடகா, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4 வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் 2:30 நடைபெறும் வண்ணமிகு தொடக்க நிகழ்ச்சியில் தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்திய வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் 37 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் பேட்மிண்டன் பிரிவில் பி வி சிந்து, பழுதூக்கும் பிரிவில் மீராபாய் சானு, துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் மனுபாக்கர், குத்துச்சண்டை பிரிவில் லவ்லினா போர்கோஹைன், மல்யுத்த பிரிவில் அமன் ஷெகராவத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் போட்டியிடுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50, 15:00 ஆகாஷ்வாணி சென்னை, மத்தியில் 820 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரை பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும். இன்று தொடங்கி இம்மாதம் 22 வரை தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். நாளை கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாளும் காற்று இதே வேகத்தில் கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும். அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பின் பல பகுதிகளிலும், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் இன்று தொடங்கி இம்மாதம் 22 வரை வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 16 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகள் 1.4 முதல் 1.7 மீட்டராக உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.5 முதல் 1.9 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.9 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.8 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. கேரளத்தில் கொல்லம் பகுதிகளில் 1.1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ஆலப்புழா

கடலோர பகுதிகளில் 16 முதல் 21 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரும். வாய்ப்புண்டு. எர்ணாகுளம் கடலோர பகுதிகளில் 17 முதல் 21 வினாடிகளுக்குள் 0.7 முதல் 1 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். கண்ணூர் கடலோர பகுதிகளில் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 0.8 முதல் 1 மீட்டராக உயரக்கூடும். 16 முதல் 18 வினாடிகளுக்குள் காசர்கோடு கண்ணூர் பகுதிகளில் 0.8 முதல் 1.1 மீட்டராக உயரக்கூடும். திருவனந்தபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். கோழிக்கோடு கடலோர பகுதிகளில் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 0.8 முதல் 1 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். அரக்கோணம் யுவராசன் இயற்றிய பாடல், பாடியவர் எஸ் சரளா, இசை சிதம்பரநாதன்.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று இடம்பெறுவது
1: பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, பிரதம மந்திரியின் சுகாதார பாதுகாப்பு திட்டம்.
0: சிற்றுரை.
1: இந்த திட்டம் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்டது. இந்தியாவில் தரமான மருத்துவக் கல்வி கிடைப்பதற்காகவும் மாநிலங்களிடையே உள்ள ஏற்ற

ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்கும் இந்த திட்டம் உறுதுணையாயிருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் இரண்டு முக்கிய கூறுகள் உள்ளன. அவை: முதலாவதாக, அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்களை அமைத்தல். இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 6 செயல்பாட்டினில் உள்ளன. இந்த ஒவ்வொரு எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், 750 படுக்கைகள், 15 முதல் 20 சிறப்பு மருத்துவத்துறைகள், 100 மருத்துவ படிப்பிற்கான இடங்கள், 60 செவிலியர் படிப்புகளுக்கான இடங்கள் ஆகியவை இடம்பெறும். இந்த எய்ம்ஸ் நிறுவனங்கள் முதுநிலை மற்றும் ஆராய்ச்சியியல் கல்வியில் அதிக கவனம் செலுத்துமாறு இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துதல், 8 முதல் 10 சிறப்பு துறைகளை உருவாக்குதல், 150 முதல் 250 சிறப்பு படுக்கைகள் கொண்ட கட்டமைப்புகளை உருவாக்குதல், பட்ட மேற்படிப்புகளுக்கான இருக்கைகளை 15 உயர்த்துவது, நாடு முழுவதும் எய்ம்ஸ் போன்ற உயர்தர மருத்துவ நிறுவனங்களை உருவாக்குவதற்காக எய்ம்ஸ் சட்டத்தை இயற்றியுள்ளது. இச்சட்டத்தின்படி அனைத்து எய்ம்ஸ் நிறுவனங்களும் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களாகவும் தன்னாட்சி நிறுவனங்களாகவும் செயல்படும். மேலும் எய்ம்ஸ் நிறுவனங்கள் அமைப்பதற்கான நோக்கம் என்னவெனில், இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவ நிறுவனங்களிலும் உயர்தர மருத்துவக் கல்வியை வழங்கும் வகையில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவக் கல்வியில் உயர்தர கற்பித்தல் முறையை வழங்குதல், ஒரே இடத்தில் அல்லது நிறுவனத்தில் சுகாதார பணிகளில் பணிபுரியும் அனைவருக்கும் அனைத்து துறையிலும் உயர்தர மருத்துவ பயிற்சி வழங்குதல், முதுநிலை மருத்துவக் கல்வியில் தன்னிறைவை அடைதல் ஆகியவையாகும்.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இதுவரை நீங்கள் கேட்டது
1: பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, பிரதம மந்திரியின் சுகாதார பாதுகாப்பு திட்டம்.
0: சிற்றுரை.

0: Only country in the G20 that has successfully fulfilled the commitments made at the conference of the parties 21 summit in Paris ahead of schedule. The Prime Minister said, over the past 12 years, India has made extraordinary progress in every field related to the environment.
1: Carbon emission ki jimmedari galat tarike se vikasshil deshon par dali jati rahi hai. Jabki aitihasik sachchai ye hai, aaj bhi प्रति व्यक्ति कार्बन एमिशन में भारत का योगदान ग्लोबल एवरेज के आधे से भी कम है. विकसित देशों में भारत की तुलना में 6 गुना ज्यादा प्रति व्यक्ति कार्बन एमिशन हो रहा है. भारत ये तथ्य मजबूती के साथ वैश्विक मंचों पर रखता है.
0: On the occasion, Chief Justice of India Surya Kant said the idea of preserving the earth existed in the country much before the emergence of environmental tribunals, regulatory mechanisms and compliance frameworks. India has dispatched another 11 tons of relief material to Nepal, including medicines, forensic supplies, tents, hygiene kits, sleeping bags and other essential supplies. This is the 9th Indian Air Force plane carrying relief material to support Nepal's recovery. In a social media post, External Affairs Minister Dr. S. Jaishankar said, India continues to support Nepal's recovery. Meanwhile, Nepal Prime Minister Balendra Shah today said that disaster early warning systems will be implemented on the highest priority following devastating floods in the Bhote Koshi and Trishuli river basins that caused extensive loss of lives and infrastructure damage. The United Nations experts have warned Pakistan against forcibly deporting Afghan refugees. The experts called for authorities to assess whether individuals face risks of persecution, torture, or other serious human rights violations before their removal. The experts also raised concerns over a directive requiring medical and dental institutions in Pakistan to remove Afghan students. The IMD has forecast heavy to very heavy rainfall over Andaman and Nicobar Islands today. The weather agency predicted heavy rainfall over East Rajasthan, Odisha, Nagaland, Manipur, Mizoram, Andhra Pradesh, Telangana, Tamil Nadu, Puducherry, Karaikal, Kerala and Mahe. Assam is remembering iconic singer, composer and cultural figure Zubin Garg on his first death anniversary today. The state has also been observing a 3-day Zubin Divas since September 17th. And that is the end of this news bulletin.
2: நேரம் 1:10. ஆகாஷவாணி
3: பெருமைமிகு பாரதம். தமிழக சிற்பக்கலை உரை சித்திரம். எழுதியவர் கே. பூர்ணிமா கௌரி.
4: தமிழகம் இந்தியாவின் தொன்மையான கலை மற்றும் பண்பாட்டு மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வளர்ந்து வந்த தமிழகத்தின் கலை மரபுகளில் சிற்பக்கலை மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது.
5: கல், உலோகம், மரம், சுதை, மண் போன்ற பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி மனிதன் தனது சிந்தனை, நம்பிக்கை, பக்தி மற்றும் கற்பனை திறனை வடிவங்களாக வெளிப்படுத்தியதே சிற்பக்கலையாகும். தமிழக சிற்பக்கலை வெறும் அலங்கார கலையாக மட்டுமல்லாமல் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை, சமயம், அரசியல், சமூக அமைப்பு மற்றும் கலை உணர்வை எடுத்துக்காட்டும் வரலாற்று சான்றாகவும் விளங்குகிறது.
4: தமிழகத்தில் சிற்பக்கலையின் வளர்ச்சி சங்ககாலம் முதலே தொடங்கியதாக கருதப்படுகிறது. பின்னர் பல்லவர், சோழர், பாண்டியர், விஜயநகர மன்னர்கள் மற்றும் நாயக்கர் ஆட்சி காலங்களில் சிற்பக்கலை மேலும் வளர்ச்சியடைந்தது. ஒவ்வொரு அரச வம்சமும் தங்களுக்கென தனித்துவமான கலை பாணியை உருவாக்கியது. இதனால் தமிழக சிற்பக்கலை பல்வேறு காலகட்டங்களின் கலை சிறப்புகளை கொண்ட செழுமையான மரபாக உருவெடுத்தது.
5: பல்லவர் காலத்தில் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட குகை கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள் பெரும் புகழை பெற்றன. மாமல்லபுரத்தில் காணப்படும் பஞ்சரதங்கள், அர்ஜுனன் தவம் போன்ற சிற்பங்கள் பல்லவர் கலைத்திறனின் உயரத்தை எடுத்து காட்டுகின்றன. ஒரே பாறையில் பல உருவங்களை செதுக்கும் திறன் தமிழக சிற்பிகளின் அசாதாரண கலை நுணுக்கத்தை வெளிப்படுத்துகிறது.
4: சோழர் காலம் தமிழக சிற்பக்கலையின் பொற்காலமாக கருதப்படுகிறது.

0: கற்சிற்பங்களுடன் உலகச் சிற்பங்களும் இந்த காலத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தன. குறிப்பாக நடராஜர் வெண்கலச் சிலை உலகப் புகழ்பெற்ற கலைப்படைப்பாகும்.
1: சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும் தோற்றத்தை மிக அழகாகவும் தத்துவ ஆழத்துடனும் வெளிப்படுத்தும் நடராஜர் சிற்பம் தமிழகத்தின் கலை அடையாளமாக விளங்குகிறது. சோழர் கால வெண்கலை சிற்பங்களில் காணப்படும் உடல் அமைப்பு, முகபாவனை, அணிகலன்கள் மற்றும் இயக்க உணர்வு ஆகியவை சிற்பிகளின் உயர்ந்த திறமையை வெளிப்படுத்துகின்றன.
0: தமிழக கோவில்கள்

0: அணிகலன்கள் மற்றும் இயக்க உணர்வு ஆகியவை சிற்பிகளின் உயர்ந்த திறமையை வெளிப்படுத்துகின்றன.
1: தமிழக கோவில்கள் சிற்பக்கலையின் திறந்தவெளி அருங்காட்சியகங்களாக கருதப்படுகின்றன. கோவில்களின் தூண்கள், கோபுரங்கள், மண்டபங்கள், சுவர்கள் மற்றும் விமானங்களில் ஏராளமான சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தெய்வ உருவங்கள் மட்டுமல்லாமல் அரசர்கள், வீரர்கள், நடனக் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், விலங்குகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகளும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அக்கால மக்களின் வாழ்க்கை மற்றும் பண்பாட்டை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.
0: தமிழக சிற்பக்கலையில் சமயத்தின் தாக்கம் மிகவும் முக்கியமானது. சைவம், வைணவம், சமணம் மற்றும் புத்தம் போன்ற சமயங்கள் சிற்பக்கலையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளன.
1: விஷ்ணு, முருகன், விநாயகர், சக்தி போன்ற தெய்வங்களின் பல்வேறு வடிவங்கள் சிற்பங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன. அதேபோல சமண தீர்த்தங்கரர்கள் மற்றும் புத்தரின் உருவங்களும் தமிழகத்தில் காணப்படுகின்றன.
0: தமிழக சிற்பங்களின் முக்கியமான சிறப்பு அவற்றில் காணப்படும் உயிரோட்டமாகும். கல்லில் உருவாக்கப்பட்ட சிலைகள் கூட உயிருடன் நிற்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றன. முகத்தில் அமைதி, வீரியம், கருணை, கோபம் போன்ற பல்வேறு உணர்ச்சிகள் நுட்பமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. உடல் அமைப்பின் வளைவுகள், ஆடை மடிப்புகள், அணிகலன்களின் நுணுக்கம் மற்றும் இயற்கையான தோற்றம் ஆகியவை தமிழக சிற்பிகளின் திறமைக்கு சிறந்த சான்றுகளாகும்.
1: சிற்பக்கலை என்பது தமிழகத்தின் கலை மரபை மட்டுமல்லாமல் அதன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவையும் வெளிப்படுத்துகிறது. பெரிய கற்களை தேர்ந்தெடுத்து அவற்றை செதுக்குதல், உலோகங்களை உருக்கி அச்சுகளில் வடிவமைத்தல், சரியான அளவீடுகளை பயன்படுத்துதல் போன்றவை சிற்பிகளின் ஆழமான அறிவை காட்டுகின்றன. குறிப்பாக கோயில் சிற்பங்களில் மனித உடல் அமைப்பு மற்றும் அளவியல் முறைகள் மிக துல்லியமாக பின்பற்றப்பட்டுள்ளன.
0: தமிழக சிற்பக்கலை இந்திய கலையின் வளர்ச்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் கற்சிற்பங்களும் வெண்கல சிலைகளும் இன்று உலகின் பல்வேறு அருங்காட்சியகங்களில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டு அறிஞர்கள் மற்றும் கலை ஆர்வலர்களும் தமிழக சிற்பக்கலையின் தனித்துவத்தை பாராட்டுகின்றனர்.
1: தமிழக சிற்பக்கலையை பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருள், உருவாக்கும் முறை மற்றும் வடிவமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பல வகைகளாக பிரிக்கலாம்.
0: தமிழக சிற்பக்கலை முக்கியமாக கற்சிற்பம், உலோக சிற்பம், மரச்சிற்பம், சுதை சிற்பம், மண் சிற்பம், புடைப்பு சிற்பம் மற்றும் முழு உருவ சிற்பம் என பல வகைகளில் வளர்ச்சி பெற்றுள்ளது. இந்த ஒவ்வொரு வகை சிற்பங்களை பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். முதலில் வருவது கற்சிற்பக்கலை.
1: காலத்தின் மாற்றங்களையும் இயற்கையின் தாக்கங்களையும் தாண்டி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் தன்மை கற்சிற்பங்களுக்கு உள்ளது. அதனால் தமிழகத்தின் வரலாறு, பண்பாடு, சமயம் மற்றும் கலை வளர்ச்சியை அறிந்து கொள்வதற்கான முக்கியமான ஆதாரங்களாக கற்சிற்பங்கள் விளங்குகின்றன.
0: தமிழகத்தில் கோயில் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவை. பெரும்பாலான பழங்கால கோயில்களின் சுவர்கள், தூண்கள், மண்டபங்கள், கோபுரங்கள் மற்றும் கருவறை பகுதிகளில் பல்வேறு வகையான கற்சிற்பங்கள் காணப்படுகின்றன. இச்சிற்பங்கள் வெறும் அழகுக்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை. அவை சமய கதைகள், புராண நிகழ்வுகள், வரலாற்று சம்பவங்கள் மற்றும் அக்கால மக்களின் வாழ்க்கை முறைகளை எடுத்துரைக்கும் கலை வடிவங்களாகவும் அமைந்துள்ளன.
1: கல் அல்லது பாறை போன்ற கடினமான இயற்கை பொருட்களை செதுக்கி மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் பிற உருவங்களை உருவாக்குவது கற்சிற்பம் எனப்படுகிறது. இதற்காக உளி, சுத்தியல் மற்றும் பல்வேறு செதுக்கும் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு சாதாரண கல்லை உயிரோட்டமுள்ள கலை வடிவமாக மாற்றுவது சிற்பியின் திறமையாகும்.
0: கற்சிற்பம் உருவாக்குவது மிகவும் கடினமான பணியாகும். கல்லில் தவறாக செதுக்கப்பட்ட பகுதியை மீண்டும் எளிதாக சரி செய்ய முடியாது. எனவே சிற்பி உருவாக்க வேண்டிய வடிவத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு சரியான அளவீடுகளுடன் மிகுந்த கவனத்துடன் பணியாற்ற வேண்டும். இதற்கு திறமை, பொறுமை, அனுபவம், கலை அறிவு ஆகியவை அவசியமாகும்.
1: கற்சிற்பங்களை உருவாக்குவதற்கு அனைத்து வகை கற்களையும் பயன்படுத்த முடியாது. நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய உறுதியான கற்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. தமிழகத்தில் முக்கியமாக கிரானைட் போன்ற கடினமான கற்கள் கோவில் கட்டிடங்களிலும் சிற்பங்களிலும் பயன்படுத்தப்பட்டன.
0: கல்லை தேர்ந்தெடுக்கும் போது அதில் பிளவு, விரிசல், அல்லது பலவீனமான பகுதிகள் உள்ளனவா என்பதை சிற்பிகள் கவனிப்பார்கள். சரியான கல்லை தேர்வு செய்த பின்னரே சிற்ப

0: தொடங்கப்படும். கல்லின் தன்மைக்கு ஏற்ப செதுக்கும் முறையும் கருவிகளும் மாறுபடும்.
1: தமிழக கற்சிற்ப வரலாற்றில் பல்லவர் காலம் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் பல்லவர்கள் கலை மற்றும் கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவு அளித்தனர்.
0: மகேந்திரவர்மன் காலத்தில் பாறைகளை குடைந்து குகை கோயில்கள் உருவாக்கப்பட்டன. குகைகளின் சுவர்களிலும் தூண்களிலும் தெய்வ உருவங்கள் செதுக்கப்பட்டன. பின்னர் மாமல்லன் நரசிம்மவர்மன் காலத்தில் பாறை சிற்பக்கலை மேலும் வளர்ச்சி பெற்றது.
1: மாமல்லபுரத்தில் காணப்படும் பஞ்சரதங்கள் மற்றும் பாறை சிற்பங்கள் தமிழக கற்சிற்பக்கலையின் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். ஒரே பெரிய பாறையில் பல்வேறு உருவங்களை செதுக்கும் திறன் அக்கால சிற்பிகளின் அசாதாரண திறமையை வெளிப்படுத்துகிறது.
0: மாமல்லபுரம் தமிழகத்தின் கற்சிற்பக்கலை பொக்கிஷமாக கருதப்படுகிறது. அங்கு காணப்படும் பல நினைவு சின்னங்கள் பாறைகளை நேரடியாக செதுக்கி உருவாக்கப்பட்டுள்ளன.
1: அர்ஜுனன் தவம் அல்லது கங்காவதாரம் என அழைக்கப்படும் பெரிய புடைப்பு சிற்பம் உலக புகழ் பெற்றதாகும். இதில் மனிதர்கள், தெய்வங்கள், முனிவர்கள் மற்றும் விலங்குகள் என ஏராளமான உருவங்கள் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக யானைகளின் உருவங்கள் மிகவும் இயற்கையாகவும் உயிரோட்டமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன.
0: மாமல்லபுரத்தின் பஞ்சரதங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி கட்டிட வடிவங்களை கொண்டுள்ளன. இவை பாறையை மேலிருந்து கீழாக செதுக்கி உருவாக்கப்பட்டவை. கற்சிற்பமும் கட்டிடக்கலையும் ஒன்றாக இணைந்த சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இவை விளங்குகின்றன.
1: சோழர்காலம் தமிழக கலை வரலாற்றின் பொற்காலமாக கருதப்படுகிறது. சோழ மன்னர்கள் பெரிய கோவில்களை உருவாக்கியதுடன் சிற்பக்கலைக்கும் மிகுந்த ஆதரவு அளித்தனர்.
0: தஞ்சாவூரில் அமைந்துள்ள பெரிய கோயில் சோழர்கால கற்சிற்பக்கலையின் முக்கிய சான்றாகும். கோயிலின் சுவர்கள், தூண்கள், பல்வேறு பகுதிகளில் அழகிய சிற்பங்கள் போன்றவை காணப்படுகின்றன. சிவபெருமான் மற்றும் பிற தெய்வங்களின் பல்வேறு வடிவங்கள் மிகுந்த கலை நுணுக்கத்துடன் செதுக்கப்பட்டுள்ளன.
1: சோழர்கால சிற்பங்களில் உடல் அமைப்பு இயல்பான விகிதத்துடன் அமைக்கப்பட்டிருக்கும். முகபாவனைகளில் அமைதி, வீரியம் மற்றும் தெய்வீக தன்மை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆடை மற்றும் அணிகலன்களின் நுணுக்கமான வேலைப்பாடுகள் அக்கால சிற்பிகளின் திறமையை வெளிப்படுத்துகின்றன.
0: பாண்டியர் காலத்திலும் தமிழக சிற்பக்கலை தொடர்ந்து வளர்ச்சி பெற்றது. குறிப்பாக தென் தமிழகத்தில் பல குடைவரை கோவில்களும் கற்சிற்பங்களும் உருவாக்கப்பட்டன.
1: விஜயநகர மற்றும் நாயக்கர் காலங்களில் தமிழக கோவில்களின் மண்டபங்கள் மற்றும் தூண்கள் மிகுந்த கலை நுணுக்கத்துடன் உருவாக்கப்பட்டன. இந்த காலத்தில் தூண் சிற்பங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றன.
0: யாளி, குதிரை, யானை, வீரர்கள் மற்றும் பல்வேறு புராண கதாபாத்திரங்கள் தூண்களில் செதுக்கப்பட்டன. மதுரை, திருச்சிராப்பள்ளி மற்றும் பிற பகுதிகளில் உள்ள கோயில்களில் இவ்வகை சிற்பங்களை காணலாம்.
1: நாயக்கர் கால சிற்பங்களின் சிறப்பு அவற்றின் அலங்காரத்தன்மையாகும். தூண்களின் ஒவ்வொரு பகுதியிலும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெரிய உருவங்களுடன் சிறிய அலங்கார வடிவங்களும் இணைக்கப்பட்டுள்ளன.
0: தமிழக கற்சிற்பங்களில் தெய்வ உருவங்கள் மட்டுமல்லாமல் மனித வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. நடனமாடும் பெண்கள், இசைக்கலைஞர்கள், வீரர்கள், அரசர்கள், பொதுமக்கள் போன்ற உருவங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன.
1: இவற்றின் மூலம் அக்கால மக்களின் உடை, அணிகலன் மற்றும் சமூக வாழ்க்கையை அறிந்து கொள்ள முடிகிறது. சில சிற்பங்களில் வேட்டை, போர் மற்றும் விழாக்கள் போன்ற நிகழ்வுகளும் சித்தரிக்கப்பட்டுள்ளன.
0: தமிழக கற்சிற்பங்களில் விலங்குகளுக்கும் முக்கிய இடம் வழங்கப்பட்டுள்ளது. யானை, சிங்கம், குதிரை, காளை, மான் மற்றும் பல்வேறு விலங்குகள் இயற்கையான தோற்றத்துடன் செதுக்கப்பட்டுள்ளன.
1: யாளி எனப்படும் கற்பனை விலங்கு தமிழக கோவில் சிற்பங்களில் மிகவும் முக்கியமானது. சிங்கம், யானை மற்றும் பிற விலங்குகளின் அம்சங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட யாளி வீரத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது.
0: பாறை அல்லது கல் சுவரின் மேற்பரப்பில் உருவங்களை புடைத்து நிற்பது போல செதுக்குவது புடைப்பு சிற்பம் எனப்படும். இவ்வகை சிற்பங்களில் உருவம் முழுவதுமாக கல்லிலிருந்து பிரிக்கப்படாது. மாமல்லபுரத்தில் உள்ள பெரிய பாறை சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இவற்றில் பல உருவங்கள் ஒரே காட்சியாக இணைக்கப்பட்டுள்ளன.
1: நான்கு பக்கங்களிலும் பார்க்கக்கூடிய வகையில் முழுமையாக உருவாக்கப்படும் சிற்பங்கள் முழு உருவச் சிற்பங்கள் எனப்படும். கோவில்களில் அமைக்கப்படும் தெய்வ சிலைகள் மற்றும் காவல் தெய்வ உருவங்கள் இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும்.
0: இவ்வகை சிற்பங்களில் உருவத்தின் அனைத்து பகுதிகளும் சரியான விகிதத்தில் அமைக்கப்பட வேண்டும். முன்புறம் மட்டுமல்லாமல் பின்புறம் மற்றும் பக்கங்களிலும் அழகாக செதுக்கப்படும் சிற்பியின் திறமையை காட்டுகிறது.
1: தமிழகத்தின் கற்சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் ஒன்றுடன்

0: ஒன்று இணைந்து வளர்ந்துள்ளன. கோவில்களின் தூண்கள் மற்றும் சுவர்கள் வெறும் கட்டிடப்பகுதிகளாக இல்லாமல் கலை வடிவங்களாக மாற்றப்பட்டுள்ளன.
1: கோபுரங்களில் நூற்றுக்கணக்கான சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மண்டப தூண்களில் வீரர்கள் மற்றும் விலங்குகள் செதுக்கப்பட்டுள்ளன. இதனால் ஒரு கோயில் முழுவதும் ஒரு பெரிய கலை படைப்பாக தோன்றுகிறது.
0: பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கும் கற்சிற்பங்கள் இன்று இயற்கை மாற்றங்கள் மற்றும் மனிதர்களின் அலட்சியம் காரணமாக பாதிக்கப்படுகின்றன. மழை, வெப்பம் மற்றும் காற்று காரணமாக சில சிற்பங்கள் சேதமடைகின்றன.
1: சில இடங்களில் மனிதர்கள் சிற்பங்களின் மீது எழுதுதல், சேதப்படுத்துதல் போன்ற செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். இது நமது பண்பாட்டு பாரம்பரியத்திற்கு பெரும் இழப்பாகும்.
0: எனவே பழமையான கற்சிற்பங்களை பாதுகாத்து அரசுடன் இணைந்து பொதுமக்களும் செயல்பட வேண்டும். கோவில்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களை தூய்மையாக வைத்திருப்பதும் அவற்றை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பதும் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும்.
1: அடுத்ததாக நாம் உலோக சிற்பக்கலை பற்றி தெரிந்து கொள்வோம். கல், மரம், மண் போன்றவற்றை பயன்படுத்தி சிற்பங்கள் உருவாக்கப்பட்டதைப் போலவே உலோகங்களையும் பயன்படுத்தி அழகிய மற்றும் உயிரோட்டமிக்க சிற்பங்களை உருவாக்கும் கலை தமிழகத்தில் மிக உயர்ந்த வளர்ச்சியை அடைந்தது. குறிப்பாக சோழர் காலத்தில் தமிழக உலோக சிற்பக்கலை உலக புகழ்பெற்ற நிலையை பெற்றது.
0: உலோக சிற்பங்கள் பொதுவாக செம்பு, வெண்கலம், பித்தளை மற்றும் பல உலோக கலவைகளால் உருவாக்கப்படுகின்றன. இவற்றில் தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட வெண்கல சிற்பங்கள் மிகுந்த புகழ்பெற்றவை. தெய்வ உருவங்களின் அழகு, உடல் அமைப்பின் சமநிலை, முகபாவனையின் அமைதி மற்றும் அணிகலன்களின் நுணுக்கம் ஆகியவை தமிழக உலோக சிற்பக்கலையின் உயர்ந்த தன்மையை வெளிப்படுத்துகின்றன.
1: உலோகங்களை உருக்கி அச்சுக்களில் ஊற்றி பல்வேறு உலோக வேலைப்பாடுகள் மூலம் மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள் மற்றும் பிற உருவங்களை உருவாக்குவது உலோக சிற்பம் எனப்படும். கற்சிற்பங்களைப் போலல்லாமல் உலோக சிற்பங்களில் மிக நுணுக்கமான பகுதிகளையும் எளிதாக வடிவமைக்க முடியும்.
0: கைகள், விரல்கள், அணிகலன்கள், ஆடையின் மடிப்புகள் மற்றும் முகத்தின் நுண்ணிய பாவனைகள் ஆகியவற்றை மிக அழகாக வெளிப்படுத்துவதற்கு உலோக சிற்பக்கலை உதவுகிறது. இதனால் உலோக சிற்பங்கள் கலைநயம் மற்றும் உயிரோட்டம் நிறைந்தவையாக திகழ்கின்றன.
1: கோயில் வழிபாட்டில் நிலையான கற்சிலைகளுடன் திருவிழாக்களில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லக்கூடிய உலோக சிலைகளும் தேவைப்பட்டன. இதன் காரணமாக உலோக சிற்பக்கலை தமிழகத்தில் பெரும் வளர்ச்சியை அடைந்தது. எடை குறைவாகவும் நகர்த்துவதற்கு வசதியாகவும் இருந்ததால் வெண்கல சிலைகள் கோயில் விழாக்களில் முக்கியமான இடத்தை பெற்றன.
0: தமிழக உலோக சிற்ப வரலாற்றில் சோழர் காலம் பொற்காலமாக கருதப்படுகிறது. சோழ மன்னர்கள் கோவில்கள் கட்டுவதற்கு மட்டுமல்லாமல் தெய்வ உருவங்களை உலோகங்களில் உருவாக்குவதற்கும் அதிக ஆதரவு அளித்தனர்.
1: சோழர் கால வெண்கல சிற்பங்கள் இன்று உலகின் தலைசிறந்த கலை படைப்புகளாக பாராட்டப்படுகின்றன. குறிப்பாக சிவபெருமானின் நடராஜர் வடிவம் உலக புகழ் பெற்றது. நடனமாடும் சிவனின் அசைவையும் தத்துவத்தையும் ஒரே சிற்பத்தில் வெளிப்படுத்தியிருப்பது தமிழக சிற்பிகளின் அபார திறமையாகும்.
0: தமிழக உலோக சிற்பக்கலையின் மிக முக்கியமான தொழில்நுட்பமாக மெழுகு அச்சுமுறை விளங்குகிறது. இது தலைமுறைகளாக சிற்பிகளால் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு நுணுக்கமான கலைமுறையாகும்.
1: முதலில் உருவாக்க வேண்டிய சிற்பத்தின் மாதிரி மெழுகினால் செய்யப்படுகிறது. மெழுகு மென்மையான தன்மை கொண்டதால் சிற்பி தேவையான அனைத்து நுணுக்கங்களையும் அதில் வடிவமைக்க முடியும். முகம், உடல் அமைப்பு, ஆடை, அணிகலன் மற்றும் பிற சிறிய பகுதிகள் அனைத்தும் முதலில் மெழுகில் உருவாக்கப்படுகின்றன.
0: பின்னர் மெழுகு மாதிரியின் மீது சிறப்பு மண் கலவை பூசப்படுகிறது. அது காய்ந்த பிறகு அச்சு உறுதியான வடிவத்தை பெறுகிறது. பின்னர் அச்சு சூடாக்கப்படுகிறது. வெப்பத்தின் காரணமாக உள்ளே இருக்கும் மெழுகு உருகி வெளியேறுகிறது.
1: இதன் பின்னர் உருவாகும் காலியான இடத்தில் உருக்கிய உலோகம் ஊற்றப்படுகிறது. உலோகம் குளிர்ந்து உறைந்த பிறகு வெளிப்புற மண் அச்சு அகற்றப்படுகிறது. பின்னர் சிற்பத்தின் மேற்பரப்பு சுத்தம் செய்யப்பட்டு தேவையான இறுதி வேலைப்பாடுகள் செய்யப்படுகின்றன.
0: தமிழகத்தில் பஞ்சலோக சிற்பங்கள் மிகவும் முக்கியமானவை. ஐந்து வகையான உலோகங்களின் கலவையால் உருவாக்கப்படும் சிலைகள் பஞ்சலோக சிலைகள் எனப்படுகின்றன. மரபு மற்றும் காலத்திற்கேற்ப பயன்படுத்தப்படும் உலோக கலவைகளில் வேறுபாடுகள் இருக்கலாம்.
1: பழமையான உலோக சிற்பங்கள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தின் அரிய செல்வங்களாகும். அவற்றை திருட்டு, சேதம் மற்றும் தவறான பராமரிப்பிலிருந்து பாதுகாப்பது மிகவும் அவசியம்.
0: தமிழகத்தின் தொன்மையான

0: கலை மரபுகளில் தனித்துவமான இடத்தை பெறும் மரச்சிற்பக்கலை பற்றி அடுத்து நாம் தெரிந்து கொள்வோம்.
1: இயற்கை வழங்கிய மரத்தை அழகிய கலை வடிவங்களாக மாற்றும் திறமை தமிழர்களிடம் பண்டைய காலத்திலிருந்தே இருந்துள்ளது. கோயில்கள், அரண்மனைகள், வீடுகள், தேர்கள், கதவுகள், தூண்கள், பல்வேறு பயன்பாட்டு பொருள்களில் மரச்சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. கல்லை போல கடினமல்லாத மரத்தை நுட்பமாக செதுக்கி மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள், அலங்கார வடிவங்களை உருவாக்குவது போன்றவை மரச்சிற்பக்கலையின் சிறப்பாகும்.
0: மரங்களை வெட்டி தேவையான அளவில் தயார் செய்து உளி, சுத்தியல், கத்தி மற்றும் பிற செதுக்கும் கருவிகளை பயன்படுத்தி உருவங்களை உருவாக்குவது மரச்சிற்பம் எனப்படுகிறது. கற்சிற்பம் மற்றும் உலோகச்சிற்பத்தைப் போலவே மரச்சிற்பத்திலும் மிகுந்த திறமை தேவைப்படுகிறது.
1: மரத்தின் இயல்பை அறிந்து அதற்கேற்ற வகையில் வேலை செய்வது சிற்பியின் முக்கிய திறமையாகும். சில மரங்கள் மென்மையாக இருக்கும், சில மரங்கள் மிகவும் கடினமாக இருக்கும். மரத்தின் நார் அமைப்பு, ஈரப்பதம், உறுதித்தன்மை ஆகியவற்றை அறிந்த பின்னரே சிற்பி செதுக்கும் பணியை தொடங்குவார்.
0: கோவில் கட்டிடக்கலை வளர்ந்த பிறகு மரச்சிற்பங்களும் முக்கியத்துவம் பெற்றன. குறிப்பாக கோவில் தேர்கள், கதவுகள், மண்டபங்கள் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட சில வழிபாட்டு அமைப்புகளில் நுணுக்கமான சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன.
1: மரம் காலப்போக்கில் அழியக்கூடிய பொருள் என்பதால் மிகவும் பழமையான மரச்சிற்பங்கள் அனைத்தும் இன்று கிடைப்பதில்லை. இருப்பினும் கோயில் தேர்கள், பாரம்பரிய கட்டிடங்களில் காணப்படும் மரச்சிற்பங்கள் ஆகியவை தமிழகத்தின் பழமையான கலை மரபை எடுத்துக்காட்டுகின்றன.
0: மரச்சிற்பங்களை உருவாக்குவதற்கு உறுதியான மற்றும் நீடித்த தன்மை கொண்ட மரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. பொதுவாக தேக்கு, வேம்பு, பலா போன்ற பல்வேறு மரங்கள் பயன்பாட்டிற்கும் தேவைக்கும் ஏற்ப பயன்படுத்தப்பட்டன.
1: மரத்தை தேர்ந்தெடுக்கும் போது அதில் விரிசல் அல்லது பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடாது. மரம் சரியான முறையில் உரத்தப்பட்ட பிறகே சிற்ப பணிக்கு பயன்படுத்தப்படும். ஈரப்பதம் அதிகமாக உள்ள மரத்தில் சிற்பம் செய்தால் பின்னர் அது வளைந்து அல்லது வெடித்து சேதமடைய வாய்ப்புள்ளது.
0: எனவே மரத்தை தேர்ந்தெடுப்பதும் அதை சரியாக பயன்படுத்துவதும் மரச்சிற்பக்கலையின் முக்கியமான பகுதியாகும்.
1: சில மரச்சிற்பங்களுக்கு இயற்கையான வண்ணங்கள் அல்லது வண்ண பூச்சுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் சிற்பங்கள் மேலும் அழகாகவும் உயிரோட்டமிக்கதாகவும் தோன்றுகின்றன.
0: தமிழகத்தின் பல பழமையான கோவில் தேர்கள் மரச்சிற்பக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. தேரின் சக்கரங்கள், தூண்கள், கூரை பகுதிகள் மற்றும் வெளிப்புற அமைப்புகளில் பல்வேறு கலை வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன.
1: மரச்சிற்பங்களில் விலங்குகளும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. யானை, குதிரை, சிங்கம், மயில், கிளி போன்ற விலங்குகள் மற்றும் பறவைகள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன.
0: தாமரை, கொடிகள், இலைகள் மற்றும் மலர்கள் போன்ற இயற்கை வடிவங்களும் மரச்சிற்பங்களில் பயன்படுத்தப்பட்டன. இவை கட்டிடங்களுக்கும் தேர்களுக்கும் அழகிய தோற்றத்தை வழங்குகின்றன.
1: செல்வந்தர்களின் வீடுகளில் அழகிய மரக்கதவுகள் மற்றும் அலங்கார தூண்கள் அமைக்கப்பட்டன. இதன் மூலம் அந்த கால மக்களின் பொருளாதார நிலை மற்றும் கலை உணர்வையும் அறிந்து கொள்ள முடிகிறது.
0: இன்றும் தமிழகத்தில் மரச்சிற்பக்கலை முற்றிலும் அழியாமல் தொடர்ந்து வருகிறது. பல பாரம்பரிய கலைஞர்கள் மரச்சிற்பங்களை உருவாக்கி வருகின்றனர். கோவில் தேர்கள் புதுப்பித்தல், பழமையான மர வேலைப்பாடுகளை சரிசெய்தல் மற்றும் புதிய அலங்கார சிற்பங்களை உருவாக்குதல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன.
1: தமிழகத்தின் சிற்பக்கலை மரபு மிகவும் தொன்மையானதும் பல்வகை தன்மை உடையதுமாகும். கல், உலோகம், மரம் போன்ற உறுதியான பொருட்களில் மட்டுமல்லாமல் சுண்ணாம்பு கலவை, மண் மற்றும் பிற இயற்கை பொருட்களையும் பயன்படுத்தி தமிழர்கள் சிற்பங்களை உருவாக்கியுள்ளனர். அவற்றில் முக்கியமானவை சுதை சிற்பம், மண் சிற்பம் போன்றவையாகும்.
0: சுண்ணாம்பு, மணல், நீர் மற்றும் தேவையான பிற இயற்கை கலவைகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் சிற்பம் சுதை சிற்பம் எனப்படுகிறது. இது பொதுவாக கோவில்களின் கோபுரங்கள், விமானங்கள், மண்டபங்கள் மற்றும் வெளிப்புற சுவர்களில் காணப்படுகிறது.
1: கல்லில் செதுக்கப்படும் சிற்பங்களுடன் ஒப்பிடும்போது சுதை சிற்பங்களை உருவாக்குவது வேறுபட்ட முறையாகும். இதில் முதலில் தேவையான வடிவத்திற்கான அடிப்படை அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மீது சுதைக்கலவை படிப்படியாக பூசப்படுகிறது. பின்னர் மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள், புராண கதாபாத்திரங்களின் வடிவங்கள் போன்றவை உருவாக்கப்படுகின்றன.
0: தமிழக கோவில் கட்டிடக்கலை வளர்ச்சியுடன் சுதை சிற்பக்கலையின் வளர்ச்சியும் புகழ்பெற்றது. குறிப்பாக உயரமான கோபுரங்களில் கற்களை பயன்படுத்தி ஒவ்வொரு உருவத்தையும் அமைப்பது கடினமாக இருந்ததால் சுதை சிற்பங்கள் முக்கியத்துவம் பெற்றன.
1: சுதை சிற்பங்களில் பெரிய அளவிலான உருவங்களை உருவாக்குவது எளிதாகும். இவ்வகை சிற்பங்களில் சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள் போன்ற நிறங்கள் பயன்படுத்தப்பட்டு சிற்பங்கள் உயிரோட்டமிக்கதாக அமைக்கப்படுவதால் பார்வையாளர்களை எளிதில் கவர்ந்து விடுகின்றன.
0: சுதை சிற்பங்கள் மழை,

0: வெயில் மற்றும் ஈரப்பதம் காரணமாக காலப்போக்கில் சேதமடையக்கூடும். எனவே அவற்றை முறையாக பராமரிப்பது அவசியமாகும். பழமையான சிற்பங்களை புதுப்பிக்கும் போது அவற்றின் பாரம்பரிய வடிவமும் கலைநயமும் பாதிக்கப்படாத வகையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்.
1: களிமண் அல்லது பிற வகையான மண்ணை பயன்படுத்தி உருவங்களை வடிவமைப்பது மண் சிற்பம் எனப்படுகிறது. இது மனிதன் உருவாக்கிய மிகவும் பழமையான கலை வடிவங்களில் ஒன்றாகும். மண் மென்மையாகவும் எளிதில் வடிவமைக்கக்கூடியதாகவும் இருப்பதால் மனிதர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே சிறிய உருவங்களை உருவாக்க மண்ணை பயன்படுத்தினர். மண் சிற்பங்கள் தெய்வ உருவங்கள், பொம்மைகள், விலங்கு உருவங்கள், அலங்கார பொருட்கள் போன்ற பல வடிவங்கள் உருவாக்கப்படுகின்றன.
0: கிராமப்புறங்களில் பல்வேறு திருவிழாக்கள் மற்றும் சமய நிகழ்வுகளுக்காக மண் உருவங்கள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக கிராம தெய்வ வழிபாட்டில் மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகள், யானைகள் மற்றும் பிற உருவங்கள் காணப்படுகின்றன. இவை மக்கள் நம்பிக்கை மற்றும் நாட்டுப்புற வழிபாட்டு மரபுகளுடன் நெருங்கிய தொடர்புடையவை.
1: முதலில் சிற்பத்திற்கு தேவையான நல்ல தரமான களிமண் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த மண்ணில் உள்ள கற்கள் மற்றும் தேவையற்ற பொருட்கள் அகற்றப்படுகின்றன. பின்னர் மண்ணுடன் தண்ணீர் கலந்து மென்மையான கலவை உருவாக்கப்படுகிறது. அதன் பிறகு சிற்பி தனது கைகளாலும் சிறிய கருவிகளாலும் தேவையான உருவத்தை வடிவமைக்கிறார். சிற்பம் உருவாக்கப்பட்ட பிறகு அது நன்றாக உலர வைக்கப்படுகிறது. சில வகை மண் சிற்பங்கள் பின்னர் சூளையில் வைத்து சுடப்படுகின்றன. இதனால் அவை மேலும் உறுதியானதாக மாறுகிறது.
0: சூளையில் சுடப்பட்ட மண் சிற்பங்கள் சுடுமண் சிற்பங்கள் எனப்படுகின்றன. இவை சாதாரண மண் சிற்பங்களை விட நீடித்த தன்மை கொண்டவை. தமிழகத்தின் பல பழங்கால தொல்லியல் இடங்களில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் மற்றும் உருவங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை அக்கால மக்களின் வாழ்க்கை மற்றும் கலை உணர்வை அறிய உதவுகின்றன. ஒரு கல் அல்லது சுவரின் மேற்பரப்பில் உருவம் வெளிப்புறமாக தோன்றும் வகையில் செதுக்கப்படும் சிற்பம் புடைப்புச் சிற்பம் எனப்படுகிறது. இதில் உருவம் முழுமையாக கல்லிலிருந்து பிரிக்கப்படாது. சிற்பத்தின் பின்னால் உள்ள பகுதி கல் அல்லது சுவருடன் இணைந்திருக்கும். முன்புறம் மட்டும் உயர்ந்து காணப்படுவதால் அது புடைத்து நிற்பது போன்ற தோற்றத்தை அளிக்கிறது.
1: புடைப்புச் சிற்பங்கள் உருவம் எவ்வளவு அளவு வெளியே தெரிகிறது என்பதை பொறுத்து பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. சிறிய அளவில் மட்டும் வெளியே தெரியும் சிற்பங்கள் குறைந்த புடைப்புச் சிற்பங்கள் என கருதப்படுகின்றன. உருவம் அதிக அளவில் வெளியே நீண்டு காணப்படும் சிற்பங்கள் உயர்ந்த புடைப்புச் சிற்பங்கள் எனப்படும். இந்த முறையின் மூலம் ஒரே கல் சுவரில் பல மனிதர்கள் மற்றும் பல நிகழ்வுகளை சித்தரிக்க முடியும். மாமல்லபுரத்தில் உள்ள அர்ஜுனன் தவம் அல்லது கங்காவதாரம் என அழைக்கப்படும் பெரிய பாறை சிற்பம் புடைப்புச் சிற்பங்களுக்கு மிகவும் புகழ்பெற்றது.
0: இந்த சிற்பத்தில் பல்வேறு உயிரினங்களும் மனிதர்களும் ஒன்றாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. யானைகள், முனிவர்கள் மற்றும் தெய்வ உருவங்கள் மிக இயல்பான தோற்றத்துடன் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரே கல்லில் இவ்வளவு பெரிய கதை காட்சியை உருவாக்குவது தமிழக சிற்பிகளின் கற்பனை மற்றும் திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். புடைப்புச் சிற்பங்களின் மூலம் ஒரு கதையை முழுமையாக காட்சியாக வெளிப்படுத்த முடியும். பல கதாபாத்திரங்கள் ஒரே இடத்தில் அமைக்கப்படுவதால் பார்ப்பவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடைபெறுவது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. கோவில்களின் சுவர்களிலும் தூண்களிலும் புராணக்கதைகளை எடுத்துரைக்க இந்த முறை அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு உருவத்தை அனைத்து பக்கங்களிலிருந்தும் பார்க்கக்கூடிய வகையில் முழுமையாக உருவாக்குவது முழு உருவச் சிற்பம் எனப்படுகிறது.
1: இந்த சிற்பங்கள் முன்புறம் மட்டுமல்லாமல் பின்புறம், இடது மற்றும் வலது பக்கங்களிலும் முழுமையான வடிவத்துடன் அமைந்திருக்கும். கல், உலோகம், மரம் மற்றும் மண் ஆகிய பல்வேறு பொருட்களிலும் முழு உருவச் சிற்பங்களை உருவாக்க முடியும். முழு உருவச் சிற்பங்களை உருவாக்கும் போது உடலின் அனைத்து பகுதிகளும் சரியான விகிதத்தில் அமைக்கப்பட வேண்டும். முன்புறத்தில் ஆழமாக இருப்பது மட்டும் போதாது, பின்புறம் மற்றும் வலது இடது பக்கங்களிலும் இயற்கையான தோற்றம் இருக்க வேண்டும். எனவே இவ்வகை சிற்பங்களை உருவாக்குவதற்கு அதிக திறமையும் பொறுமையும் தேவைப்படுகிறது.
0: தமிழக கோவில்களில் பல முழு உருவச் சிற்பங்கள் காணப்படுகின்றன. தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், வீரர்கள் மற்றும் விலங்குகளின் உருவங்கள் முழுமையான வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. நந்தி, விநாயகர், முருகன் மற்றும் பிற தெய்வங்களின் பல உருவங்கள் முழு உருவச் சிற்பங்களாக காணப்படுகின்றன.
1: முழு உருவ சிற்பங்களில் உடலின் சமநிலை மிகவும் முக்கியமானது. உருவம் நேராக நிற்கும் போது அல்லது அமர்ந்திருக்கும் போது அதன் எடை மற்றும் உடல் அமைப்பு இயல்பாக தோன்ற வேண்டும். கை, கால்கள் மற்றும் முக அமைப்புகள் அனைத்தும் சரியான அளவில் அமைக்கப்படுவதால் சிற்பம் உயிருடன் இருப்பது போன்ற தோற்றத்தை பெறுகிறது. தமிழகத்தில் பெரும்பாலான கோயில் வழிபாட்டு உருவங்கள் முழு உருவ சிற்பங்களாக உள்ளன. தெய்வ உருவங்கள் வழிபாட்டு

0: முக்கியமானவை என்பதால் அவற்றை உருவாக்கும் போது குறிப்பிட்ட கலை மற்றும் சமய மரபுகள் பின்பற்றப்படுகின்றன.
1: உலோகத்தால் செய்யப்பட்ட உற்சவ மூர்த்திகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுவதால் அவை அனைத்து பக்கங்களிலும் அழகாக வடிவமைக்கப்படுகின்றன. இவ்வகை சிற்பங்கள் வெறும் அலங்காரப் பொருட்கள் அல்ல, அவை தமிழகத்தின் வரலாறு, சமயம், பண்பாடு மற்றும் சமூக வாழ்க்கையை எடுத்துரைக்கும் உயிருள்ள ஆவணங்களாக விளங்குகின்றன. முன்னோர்களின் அறிவு, உழைப்பு மற்றும் கலைத்திறமை இச்சிற்பங்களில் நிலைத்து நிற்கிறது. எனவே இந்த அரிய கலை மரபுகளை பாதுகாப்பதும் பழமையான சிற்பங்களை சேதமடையாமல் பராமரிப்பதும் பாரம்பரிய கலைஞர்களை ஊக்குவிப்பதும் மிகவும் அவசியமாகும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் தமிழக சிற்பக்கலை குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் கே. பூர்ணிமா கௌரி. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

0: நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை வடிவமைக்கும் பாதையில் மத்திய அரசு செயலாற்றி வரும் இத்தருணத்தில் இளையோருக்கு இதில் இன்றியமையா பங்குள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 20வது தேசிய ரோஸ்கர் மேளா மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாமை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இளைஞர்களின் செயலாக்கம் தற்சார்பு இந்தியா என்ற அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் முனைவோருக்கு சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் திறன்களும் இந்திய இளையோரின் திறமைகளும் உலக அளவில் நம்பிக்கையை ஈட்டியுள்ளதாக எடுத்துரைத்த அவர், இதனால் படைப்பாற்றல் திறனாளர்கள், தொழில் முனைவோர், இளையோர் மீது எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிதி, ரயில்வே, சுகாதாரம், பாதுகாப்பு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசுகையில், தேச வளர்ச்சிக்கு பணியாற்ற இளைஞர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்களுடைய திறமை மீது

0: நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. இஸ் அ கவர்மெண்ட் ஆபீசரா இல்லாம இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. தேசத்தினுடைய முன்னேற்றத்தோடு இணைகிறது. அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சேவை செய்வதற்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தான் கிடைச்சிருக்கிறது.
1: திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியிடமிருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
2: என்னோட பேர் ராஜ்குமார், நான் தருமபுரியிலிருந்து வரேன். இப்போ நான் செலக்ட் ஆயிருக்க போஸ்ட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீனியர் டெக்னீஷியன் செலக்ட் ஆயிருக்கேன். பிரைம் மினிஸ்டருக்காக எஸ்பெஷலாக நான் தேங்க்யூ சொல்லணும்.
3: நான் வந்து சுபாஷினி, மதுரையிலேருந்து வரேன். ஜூனியர் அசிஸ்டன்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் செலக்ட் ஆயிருக்கேன். நம்ம நரேந்திர மோடி ஐயாக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
4: என்னோட பேர் சீதாராமன், நான் சூப்பர்டெண்டா ஜாப் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் மூலமா எங்களை மாதிரி இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதுக்காக பிஎம் நரேந்திர மோடி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: கோவை குனியமுத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில் நிறுவனங்கள் துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாசவர்மா 192 பேருக்கு பணி ஆணைகளை வழங்கினார். நாட்டில் தூய்மை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எதிர்காலத்திற்கான சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், பாரிஸ் பருவநிலை உச்சி மாநாட்டில் எட்டப்பட்ட தீர்மானங்களை முழுமையாக நிறைவேற்றிய ஒரே நாடு இந்தியா என பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 12 சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 3 அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா உலகளவில் 3 இடத்திலும் சூரிய சக்தி வளர்ச்சியில் உலகின் 2 பெரிய சந்தையாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், கடற்கரைகளை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாகை வேளாங்கண்ணி கடற்கரையில் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார், 20 குழுக்கள் அமைக்கப்பட்டு குப்பைகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெறுவதாக கூறினார்.
5: உலக புகழ்பெற்ற விளாங்கனி கடற்கரையுடைய தூய்மை பணியை ஊக்குவிக்கும் வகையில பரிசு கொடுக்கறது மூலமா ஸ்போகமி எனக்கூடிய ஒரு விளையாட்டு காம்படிஷன் இன்னைக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இந்த கேம் உடைய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா, குறிப்பிட்ட 45 யாரு அதிகமான அளவுல குப்பைகள்னா எடுத்துட்டு வருவாரோ, மக்கும் குப்பை மட்டும் இல்லாமல் மக்காத குப்பை, எலக்ட்ரானிக் வேஸ்ட் போன்ற பொருள்களை கண்டறித்து கொண்டு வந்து கொடுக்கும் போது அவர்களுக்கு 1வது பரிசாக 3000 ரூபாய், 2வது பரிசாக 2000 ரூபாய், 3வது பரிசாக 1000 ரூபாய் என பரிசும் வழங்குறது மூலமா தூய்மை பணி ஆரம்பிச்சிருக்கோம்.
1: தமிழகம் உட்பட 14 மாநிலங்களைச் சேர்ந்த 34,000 கிராமப்புற இளையோருக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஊரக இளையோர் வேலை வாய்ப்புகளை பெறும் வகையில் ஒருங்கிணைந்த வெளிப்படையான மின்னணு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
6: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீரை விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தற்போதைய நீர் நிலவரம் மற்றும் மாவட்டங்களின் தன்மைக்கேற்ப மாற்று பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதால் இதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இவ்விரு தொகுதிகளிலும் அடுத்த மாதம்

0: 6 தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வேடந்தாங்கல், கரிக்கிளி, வெள்ளப்புத்தூர், பாப்பநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தவேக வேட்பாளரும் ஈசூர், பூதூர், தோட்டநாவல், கினார்முள்ளி, வளர்பிறை உள்ளிட்ட 30 மேற்பட்ட கிராமங்களில் அஇஅதிமுக வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இரட்டை கொலை சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறை கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடும் நீதியும் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். நடப்பாண்டு 1,15,00,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மண்டல மேலாளர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
1: காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் ஷோரூம்ல இந்த வருடம் வந்து 1,15,00,000 வந்து இலக்கா நாங்க நிர்ணயிச்சிருக்கிறோம். கஸ்டமருக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ்லையும் பட்டு பருத்தி ரகங்கள்ல விற்பனைக்காக வந்து வச்சிருக்கிறோம். நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நடத்தப்படுகிற இந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த தீபாவளியை வந்து சிறப்பான தீபாவளியா வந்து அமைச்சு கொடுக்கணும்.
0: நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் தண்ணீரில் கலங்கல் தன்மை அதிகரித்துள்ளதால் கூட்டு குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது தர்மபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீரின் கலங்கள் தன்மை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள தலைமை நீரேற்று நிலையத்தில் நேற்று காலை 8 முதல் நீர் உந்தும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரின் கலங்கள் தன்மை சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்குவதற்கான அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு குறைந்தவுடன் குடிநீர் வழங்கல் வழக்கமான முறையில் தொடர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி இருந்து மா தண்டபாணி.
0: வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது படிப்படியாக தீவிரமடைந்து அடுத்த 3-4 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிஷா மற்றும் வடக்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மதுரை, திண்டுக்கல், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி, கோவை மாவட்டங்கள் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பான் ஐச்சி நகோயா நகரில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. ஆகாஷவாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
4: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: இந்த அலைவரிசையில் 2:15 திரைகானம், 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 7:00 திரைகானம், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண் விளையாட்டுப் பொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம் கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம்.

8:05 9:15 திரைகானம், 8:45 ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்மார்ட் போர்ட் ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. மாறி வரும் கற்பித்தல் முறைகள் குறித்த ஓர் உரையாடல். நிகழ்த்துபவர்கள் கல்வி ஒருங்கிணைப்பாளர் டி பத்மபிரியா, உதவி தலைமை ஆசிரியை சி கவிதா ஆகியோர். 10:00 அகில பாரத இசை எஸ் ஹரிகுமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி ராமநாதன் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஸ்வர் ராம் அவர்கள் மிருதங்கம். 7:10 25 ஆண்டுகால பொது சேவை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 8:10 ஆலமரம் நாடகம் எழுதியவர் காவனூர் வேலன், நடிப்பு KRS குமார், சி சிவகாமி, எஸ் ரமேஷ், பத்மஸ்ரீ, ஆர் அருணா, வி வினோதினி, எல் மோகன் ஆகியோர், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் பிற்பகல் 3:00 சன்ஃப்ளவர் கிரியேஷன்ஸின் குங்கும சிமிழ் திரைப்பட ஒளிச்சித்திரம், நடிப்பு மோகன், ரேவதி, இளவரசி, வி கோபாலகிருஷ்ணன், டெல்லி கணேஷ், சந்திரசேகர் ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் டி சுந்தரராஜன், வானொலி வடிவம் வி குமார். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணியும் பல்வேறு அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ்வாணி. துறைகானத்தில் அடுத்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல் படம் கிங்.

0: பயங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸிலும் தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வோம் நிகழ்ச்சி. மாலை 6:10 தினம்தோறும் மாலை 6:10 கேளுங்கள் சென்னை ஆகாஷ்வாணியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வோம். திரைகானத்தில் தொடர்ந்து ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடிய பாடல் படம் 5 ஸ்டார்.

செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர்

மீண்டும் திரைகானம் மாலை 5:30 அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, நெய்மூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பதிவான மழையின் அளவு 6 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். புதுச்சேரி திருக்கனூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், கஞ்சனூர், வளத்தி, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், பாலாஜா, கடலூர் மாவட்டம் வானமாதேவி, ஆற்காடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தாபுரம், செஞ்சி, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, பாலாறு அணைக்கட்டு, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ், கடலூர் மாவட்டம் குடித்தாங்கி, கோலியனூர், தொண்டாமுத்தூர், தென்பரநாடு, வடவனூர், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். வெம்பாக்கம், குந்தாப்பாலம், நாட்ராம்பள்ளி, போளூர், செம்மேடு, காட்பாடி, பூண்டி, பில்லூர் அணை, காட்டுமயிலூர், சின்னக்கல்லாறு, வாணியம்பாடி, மேலாளத்தூர், மயிலம், வேப்பூர், அன்னவாசல், தழுதலை, பரங்கிப்பேட்டை, ராணிப்பேட்டை, அம்முண்டி, தாமிரப்பாக்கம், செங்கம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சூரப்பட்டு, திருவெண்ணைநல்லூர், தியாகதுர்க்கம், வந்தவாசி, கிருஷ்ணாபுரம், நாராயணபுரம் ஏரி, வல்லம், சின்கொனா, சோலையாறு, குறிஞ்சிப்பாடி, திருத்தணி, பள்ளிக்கரணை, ரிஷிவந்தியம், வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, கீழ்பண்ணாத்தூர், கொத்தவாச்சேரி, வேங்கூர், மேடவாக்கம் சந்திப்பு, பெருங்குடி, குடியாத்தம், பள்ளிப்பட்டு, ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், திருப்பத்தூர், ஒக்கியம் துறைப்பாக்கம், வாணியம்பாடி, திருப்பத்தூர், கெடார், மின்னல், பஞ்சப்பட்டி, அவலூர்பேட்டை, அரசூர், சங்கராபுரம், வீரகவூர், வரட்டுப்பள்ளம், வடக்குத்து ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.1 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூரில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ்.

செல்சியஸ். அதிகட வெப்பநிலை தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ், உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. நாகப்பட்டினம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகட வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ், உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ், உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. திண்டுக்கல், திருவள்ளூர், கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மதுரை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், பெரம்பலூர், அரியலூர், கரூர், நீலகிரி, திருச்சிராப்பள்ளி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ மிதமான அளவில் மழை பெய்யும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4, சென்னை எஃப்எம் ரெயின்போ 100.1, சென்னை எஃப்எம் கோல்டு 102.3, விவித் பாரதியின் தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குறள முதம்.

0: நன்மை விளைய விரும்பினால் நாணமுடைய தன்மை வேண்டும். பிறந்த குலத்தின் பெருமை சிறக்க வேண்டுமானால் பணிவுடைமை மிகவும் வேண்டும். குறள் எண் 960 அதிகாரம் குடிமை.
1: நலம் வேண்டின் நாணுடைமை வேண்டும், குளம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு.
0: நன்மை விளைய விரும்பினால் நாணமுடைய தன்மை வேண்டும்.

0: பிறந்த குலத்தின் பெருமை சிறக்க வேண்டுமானால் பணிவுடைமை மிகவும் வேண்டும். குறள் எண் 960 அதிகாரம் குடிமை.
1: நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும்.
2: குறள் மதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது திரைகணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் எஸ் ஜானகியின் குரலில் கிழக்கே போகும் ரயில்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பி

0: வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கதையில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் அலைகள் ஓய்வதில்லை.

0: மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில் தூறல் நின்னு போச்சு.
1: சங்கச்சங்கிலே நின்னும் பைங்கிலே தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: நேயர்களே, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரை கானம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம். கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம். 8:05-9:15 திரை கானம். 8:45 ஃப்ரம் ஸ்லே டு ஸ்மார்ட் போர்டு ஆங்கில நிகழ்ச்சி நிறைவு பகுதி. கல்வி ஒருங்கிணைப்பாளர் டி பத்மபிரியா, உதவி தலைமை ஆசிரியை சி கவிதா ஆகியோருக்கிடையே மாறிவரும் கற்பித்தல் முறைகள் குறித்த ஓர் உரையாடல். 10:00 அகில பாரத இசை, எஸ் ஹரிக்குமார் அவர்களின் வயலின் இசை இடம்பெறும். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நேர்களே, நாளை மாலை 4:10 100.1 FM கோல்டு அலைவரிசையில் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் 2026 September 19 and 20 ஆகிய தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற இயக்கவியலின் எதிர்காலம் 2026 என்ற தலைப்பிலான இருநாள் சர்வதேச மாநாட்டின் நிறைவு விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இம்மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மத்தியில் 720 KHz நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 to 9:00 வரை புத்தம் புது காலை. உரிமை குரல், நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர் ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரை கானம். தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு உலகை சுத்தம் செய்யும் தினம் சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரை கானம். காலை 9:00 இசைப்பட்டகம். யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சீர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரல். வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு, எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 கனிந்த வாழ்வு. வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த மேலாளர் சி ரத்னம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 2:15 திரை கானம். 2:40 இசைப்பயிற்சி. கற்பக மனோகரா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மலையமாருதம், கண்டச்சாப்பு தாளம் 3வது பகுதி. ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி, மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா. 2:55 வானிலை. 3:00 விடுமுறை விருப்பம். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 4:00 நாயக்க மகாதேவி நாடகம். எழுதியவர் திருச்சி எம் ஜார்ஜ் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3°C, குறைந்த அளவு 27.2°C. காற்றில் ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2°C, குறைந்த அளவு 26.9°C, காற்றில் ஈரப்பதம் 67%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.

0: receive his ceremonial kit on time. And with that, we end this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

பூங்குழலியும் சேந்தநமுதனும் உரையாடி கொண்டு படகிலே வரும்பொழுது மரங்களுக்கிடையில் வாய் பேச இயலாத ராணியை பார்த்தாள் பூங்குழலி. உற்று பார்த்துவிட்டு ஊர்ஜிதம் செய்து கொண்டு படகை கரையோரமாக நிறுத்தச் செய்து அவள் கரையேறி அந்த ராணியை நோக்கி போகும்பொழுது அவள் திடீரென்று ஓடத் துவங்கிவிட்டாள். இதற்கிடையில் அங்கே வந்து சேர்ந்த சேந்தநமுதனும் ஏன் அவள் ஓடுகிறாள் என்று கேட்டதற்கு உன்னை பார்த்த பிறகுதான் ஓடுகிறாள் என்றும் அவள் யார் என்று தெரிகிறதா என்றவுடன் என் அம்மாவுடன் முகஜாடை ஒத்துப்போகிறது ஆகையால் என் பெரியம்மாவாக இருக்க வேண்டும் என்றும் சேந்தநமுதன் கூறுகிறான். ஆனால் ஏன் ஓடுகிறாள் என்று கேட்டதற்கு நான் அயல் மனிதன் அல்லவே என்று கேட்கிறான். இனி பூங்குழலி தொடர்கிறாள். அத்தைக்கு அது தெரியாதல்லவா? தெரிந்து கொண்டால் உன்னை பார்த்துவிட்டு ஓடமாட்டாள். ஆனால் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரொம்பவும் தயங்குவாள். பூங்குழலி, இப்போது என்ன செய்ய சொல்லுகிறாய்? அத்தையை தேடி பிடிக்கப் போகிறேன். நானும் வரட்டுமா? எதற்காக? பெரியம்மாவை நேரில் பார்த்து தெரிந்து கொள்வதற்காகத்தான். எதற்காக பெரியம்மாவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்? சேந்தநமுதன் தன் பெரியம்மாவின் பழைய வரலாற்றை சிறிது பூங்குழலியிடம் அறிந்து கொண்டிருந்தபடியால் அவளை பார்க்க ஆவலாயிருந்தான். அத்துடன் பெரியம்மா தன் கட்சியிலிருந்து பூங்குழலியின் மனத்தை மாற்றுவதற்கு உதவி செய்யக்கூடும் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது. எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரியம்மாவை தெரிந்து கொள்ள விரும்புவதற்கு காரணம் வேண்டுமா என்ன என்றான். பூங்குழலி சற்று யோசித்துவிட்டு, சரி வா போகலாம். உன்னையும் அழைத்துச் சென்றால் பெரியம்மாவை பிடிப்பது சற்று பிரயாசையாக இருக்கும். ஆனாலும் யார் விடுகிறார்கள்? படகை இங்கேயே கட்டி போட்டு விட்டு போகலாம் என்றாள். அவ்விதமே படகை ஒரு தாழம்பு புதரின் அடியில் மறைவாக விட்டு கட்டியும் போட்டுவிட்டு இருவரும் கோடிக்கரை காட்டை நோக்கி சென்றார்கள். நடந்து கொண்டே சேந்தநமுதன், பூங்குழலி, பெரியம்மா இலங்கைத்தீவிலோ பூதத்தீவிலோ இருக்கிறாள் என்று சொன்னாயல்லவா என்றான். ஆமாம், சில சமயம் இலங்கைத்தீவிலும் சில சமயம் பூதத்தீவிலும் இருப்பாள். இங்கே அடிக்கடி வருவதுண்டா? இல்லை இல்லை, அபூர்வமாகத்தான் வருவாள். நான் வெகுநாள் அவளை போய் பார்க்காமல் இருந்தால் வருவாள். இப்போது உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாளா? இந்த தடவை வேறு காரியமாக வந்திருக்கிறாள் என்று தோன்றுகிறது. வேறு என்ன காரியம்? அவளுடைய ஸ்வீகார புதல்வன் கடலில் மூழ்கி போய்விட்டான் அல்லவா? தப்பி பிழைத்து கரை சேர்ந்தானா என்று தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கலாம். இளவரசர் கப்பலேறி புறப்பட்ட பிறகு கடலில் சுழிக்காற்று அடித்தது அத்தைக்கும் தெரியும் அல்லவா? அருள்மொழிவர்மர் இவளுடைய ஸ்வீகார புதல்வரா? அப்படியானால் பெரியம்மாவின் சொந்த மகன் யார்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளப் போகிறேன். சொந்த மகன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இறந்து போய்விட்டானா? ஆம், அவன் இறந்து போயிருக்கவும் கூடும், யாருக்கு தெரியும் என்று சொன்னாள் பூங்குழலி. சற்று பொறுத்து, அமுதா, அத்தையை பார்த்தாயே, உன் அன்னையின் முகஜாடையா இருப்பதாய் சொன்னாய். வேறு யாருடைய முகமாவது ஞாபகத்துக்கு வந்ததா? ஏதோ ஞாபகம் வருவது போல தோன்றியது. தெளிவாக தெரியவில்லை. மேகத்திரை போட்டு மறைத்தது போல இருக்கிறது. பழுவூர் இளையராணியை நீ அடிக்கடி பார்த்ததுண்டா? சில சமயம் பார்த்ததுண்டு. ஆமாம், நீ சொன்ன பிறகு யாருடைய முகஜாடை என்று தெரிகிறது. நந்தினி தேவியின் முகத்தோற்றமேதான். ஆச்சரியமாக இருக்கிறதே, அது எப்படி ஏற்பட்டிருக்கும்? பூங்குழலி, நீ எப்படி இந்த ஒற்றுமையை கண்டுபிடித்தாய்? அத்தையை அடிக்கடி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பழுவூர் இளையராணியை சில தினங்களுக்கு முன்னாலேதான் இதே கோடிக்கரையில் பார்த்தேன். முகத்தோற்றத்தின் ஒற்றுமை உடனே எனக்கு தெரிந்து போய்விட்டது. காரணம் என்னவாயிருக்கும்? அதையும் தான் ஒரு நாள் கண்டுபிடிக்கப் போகிறேன்.

0: இந்த கதையை பார்த்ததும் அதை பற்றி கேட்கலான்னு வந்திருக்கிறேன். அத்தையால் தான் வாய் பேச முடியாதே, எப்படி அவளுடன் பேசுவாய்? நீ உன் தாயாரோடு பேசுவதில்லையாமதா?
1: ஜாடையினால் பேசுவேன், பிறந்தது முதல் பழக்கம். அப்படியும் புதிய விஷயம் ஒன்றை பற்றி சொல்வதாயிருந்தால் கஷ்டந்தான்.
0: பெரியத்தையும் நானும் அப்படித்தான் ஜாடையினால் பேசிக்கொள்வோம். ஜாடையினால் பேச முடியாததை சித்திரம் எழுதி காட்டிக்கொள்வோம்.
1: அக்கா தங்கை இருவரும் வாய் பேச முடியாமல் பிறந்தது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அவர்களை பெற்றவர்களுக்கு அதனால் எவ்வளவு துன்பமாயிருந்திருக்கும்.
0: அது மட்டுமல்ல, சிறுவயதில் அக்காவும் தங்கையும் மோயாமல் சண்டை போட்டுக் கொள்வார்களாம். அதனால்தான் பாட்டனார் பெரியத்தை மட்டும் அழைத்து கொண்டு போய் பூதத்தீவில் குடியேறி வசித்து வந்தாராம். பெரியத்தையின் பேரில் தாத்தாவுக்கு ரொம்ப ஆசையாம். குழந்தை பிறந்தவுடன் ராணியாகும் யோகம் இருக்கிறது என்று யாரோ ஜோசியன் ஒருவன் சொன்னாராம். அதனால் குழந்தையால் வாய் பேச முடியாது என்று தெரிந்ததும் அவருடைய மனவேதனை ரொம்பவும் அதிகமாயிருந்ததாம். இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் காட்டில் புகுந்தார்கள்.

0: பேரில் தாத்தாவுக்கு ரொம்ப ஆசையாம். குழந்தை பிறந்தவுடன் ராணியாகும் யோகம் இருக்கிறது என்று யாரோ ஜோசியன் ஒருவன் சொன்னாராம். அதனால் குழந்தையால் வாய் பேச முடியாது என்று தெரிந்ததும் அவருடைய மனவேதனை ரொம்பவும் அதிகமாயிருந்ததாம். இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் காட்டில் புகுந்தார்கள். வெகு நேரம் அலைந்தும் வாய் பேச முடியாத ராணியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அமுதா, நீ என்னுடன் இருப்பதனால்தான் அத்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னை கண்டு வேண்டுமென்றே மறைந்து கொள்கிறாள். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். நான் நினைத்தது எதுவும் நடைபெறுவதில்லை. நான் போகட்டுமா?
1: எப்படி போவாய்?
0: இந்த காட்டிலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு போய் விட வேண்டும். இந்த சமயத்தில் ஓர் அதிசயமான குரல் காட்டுக்குள்ளேருந்து வந்தது. அது மனித குரலாகவும் தோன்றவில்லை, மிருகங்களின் குரலாகவும் தோன்றவில்லை. இரண்டு மூன்று தடவை அந்த ஒலி கேட்டது. ஒலி வந்த திசையை நோக்கி சில மான்கள் பாய்ந்து ஓடின. பூங்குழலி சற்று நின்று யோசித்தாள்.
2: அமுதா, சத்தம் செய்யாமல் என்னை தொடர்ந்து வா என்று கூறினாள்.
0: குரல் வந்த திக்கை நோக்கி இருவரும் மெல்ல நடந்தார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் அதிசயமான காட்சி ஒன்றை கண்டார்கள். வாய் பேச முடியாத ராணி ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கையில் இளந்தளிர்கள் சில வைத்துக் கொண்டிருந்தாள். அவளைச் சுற்றிலும் ஏழெட்டு அழகிய மான்கள் நின்று கொண்டிருந்தன. அவள் கையில் இருந்த தளிர்களை தின்பதற்கு அவை போட்டியிட்டன. அவளுடைய தோளின் மீது ஒரு சிறிய மான்குட்டி உட்கார்ந்து தன் சின்னஞ்சிறிய அழகிய கண்களால் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தது. இந்த அபூர்வமான தோற்றத்தைக் கண்டு பூங்குழலியும் அமுதனும் சிறிது நேரம் அசையாமல் நின்றார்கள். முதலில் வாய் பேச இயலா ராணியின் தோள் மீதிலிருந்த மான்குட்டிதான் அவர்களை பார்த்தது. பார்த்ததும் தோள் மீதிருந்து துள்ளி கீழே குதித்தது. மற்ற மான்களும் அவர்களை பார்த்துவிட்டன. எல்லா மான்களும் அவர்கள் நெருங்கி வந்தால் பாய்ந்து ஓடுவதற்கு ஆயத்தமாக நின்றன. பின்னர் வாய்ப்பே செய்யலாத ராணியும் அவர்களை பார்த்தாள். அவள் தொண்டையிலிருந்து இன்னொரு விசித்திரமான ஒலி வந்தது. அதை கேட்டதும் மான்களெல்லாம் துள்ளி பாய்ந்து ஓடி போய்விட்டன. அத்தைக்கு மனிதர்களின் பாஷை மட்டும்தான் தெரியாது, மிருகங்களின் பாஷை நன்றாய் தெரியும் என்று பூங்கொடி சொல்லிக்கொண்டே வாய்ப்பேச முடியாத ராணியிடம் சமிக்ஞை செய்தாள். வாய்ப்பேச முடியாத அந்த ராணி இம்முறை ஓடவில்லை. பூங்குழலியை பார்த்து பதில் சமிக்ஞை செய்தாள். பூங்குழலி நெருங்கி வந்ததும் வாய் பேச முடியாத ராணி அவளை கட்டி அணைத்து கொண்டு உச்சி முகந்தாள். சேந்தன் அமுதன் சற்று தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தான். அத்தையும் மருமகளும் சிறிது நேரம் மௌன பாஷையில் பேசினார்கள். பின்னர் பூங்குழலி அமுதனை அருகில் வரும்படி அழைத்தாள். வாய் பேச இயலாந்த ராணி அவனை மேலும் கீழும் சில தடவை உற்று பார்த்துவிட்டு அவன் தலைமீது கை வைத்து ஆசி கூறும் பாவனையில் சிறிது நேரம் இருந்தாள். பின்னர் கையை அவன் தலையிலிருந்து எடுத்துவிட்டு பூங்குழலியை கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். மூன்று பேரும் ஓடக்கரைக்கு வந்தார்கள். வாய்ப்பேச இயலா ராணி அங்கேயே உட்கார்ந்து கொண்டு பூங்குழலிக்கு போய் வரும்படி சமிக்ஞை காட்டினாள். பூங்குழலி,
1: வாமுதா, வீட்டுக்கு போகலாம். அத்தை வரமாட்டாளாம். இங்கே சாப்பாடு கொண்டு வர வேண்டுமாம் என்றாள்.
0: இருவரும் கலங்கரை விளக்கை நோக்கி போனார்கள்.
2: பூங்குழலி, எனக்கு என்ன சொல்லுகிறாய்
0: என்று அமுதன் கேட்டான். உன்னோடு தஞ்சைக்கு வரலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அது இப்போது சாத்தியமில்லை. அத்தைக்கு அவருடைய செல்வ ஸ்வீகார பிள்ளையை பார்க்க வேண்டுமாம். ஆகையால் மறுபடியும் நாகைப்பட்டின பிரயாணம் எனக்கு இருக்கிறது. நீயும் உடன் வந்தால் அத்தை உடனே ஓடி மறைந்தாலும் மறைந்து விடுவாள். அவளிடம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: நந்தி மண்டபத்துக்கு அருகே பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் முக்கியமான பல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அல்லவா? அந்த உரையாடலின் போக்கில ரெண்டு பேர் சுபாவங்களின் செவ்வட்டான வேறுபாட்டை ரொம்ப நேர்த்தியா வெளிப்படுத்தி இருந்தார் கல்கியார். ஒரு கட்டத்துல வரம்பு மீறி பேசிட்டதை உணர்ந்து, அமுதா, நீ உத்தமன், என் பெரிய அத்தையின் குணத்தை கொண்டு பிறந்திருக்கிறாய் சொல்லி கொஞ்சம் சமநிலைக்கு வர, அது என்ன விஷயம், திடீரென்று புதிதாக ஏதோ சொல்கிறாயே, என் பெரிய அத்தை இறந்து போய்விட்டதாக நம் குடும்பத்தார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, யாரை சொல்கிறாய், என் தாய்க்கும் உன் தந்தைக்கும் உடன் பிறந்த மூத்த சகோதரியைத்தானே, ஆ, அவள் உண்மையில் இறந்து விடவில்லை, நானும் அப்படித்தான் பராபரியாக கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் படகுல திரும்பி வரும்போது தன் உள்ள குமுறல்களை கொட்டி தீர்த்த பூங்குழலி எதிர்பாராத சமயத்தில்

0: எதிர்பாராத இடத்துல தன் பெரிய அத்தையை பார்த்ததும் திகைச்சு போயிட்டான். சேந்தன் அமுதனுக்கோ இந்த வருகை எதிர்பாராத ஆனால் தேவைப்படும் சுமை தணிவு இல்லையா? இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள பிரயாசை என்கிற சொல் பிரயாஸ் என்பதன் அடிப்படையில் உருவானது. பிர என்கிற முன்னோட்டு தீவிரமான என்பதையும் யாஸ் முயன்று சோர்வடை என்பதையும் இணைச்சு கடினமான ஒரு செயலை செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய பெருமுயற்சி என்கிற பொருளை தருது. பிரயாசைன்னு சொன்னதுமே அந்த மூதாட்டி நினைவு தான் வருது. ராணி அவளை அழைச்சி வர்றது சுழற்காற்று அழைச்சி வருவது போலத்தான், இருந்த இடத்துல இருக்க மாட்டான்னு நந்தினியிடம் ராக்கமா சொன்னாள் அல்லவா? இப்போ மரத்தின் அடிப்பகுதியில் சாஞ்சி நிற்கிற காட்சி பூங்குழலிக்கே வியப்பா இருக்குது. மான் கன்று அவ முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. வாமத்திலே ஒரு மானை தரித்து ஒரு மானை வைத்தாய், பட்டினத்து பிள்ளையார் பாடலின் இந்த பகுதி நினைவுக்கு வருது. இடது திருக்கையில ஒரு மான், அதே பக்கத்துல மான் போன்ற உமை அம்மை. தத்துவ அடிப்படையில ஒரு அருமையான விளக்கம் தந்திருக்காங்க ஞானியர். மான் நாத தத்துவம், ஈசனின் நேர் திருக்குறிப்பாலே துளிர்படுகிறது. மான் அழகான கண்களை உடையது, ஆனா அம்மையின் திருக்கண்களுக்கு ஒப்பிட முடியுமா? அதனால நாணி இந்த மான் முகத்தை திருப்பிக்கிட்டுதான். இங்க கோடிக்கரையில பூங்குழலின் அத்தையின் பரிவு ததும்பும் கண்களை தன் கண்களால பார்த்து கொண்டிருப்பதாக கவிதை நயத்தோடு சொல்றார் கல்கியார். நல்லது. இன்னும் ஒரு வார காலம் சூடாமணி விகாரத்திலேயே அருள்மொழி வருமுற இருக்க சொல்லி இருக்கிறாள் குந்தவை. இதை நினைவில் வச்சுப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்கள் இப்பொழுது திரை இசை கேட்கலாம். பெற்ற மனம் திரைப்படத்திற்காக எம் எல் வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல்

முடியவே முடியவில்லையே. சிரிப்பதப்படி பட்டாடை பஞ்சனை பால் பழம் தேன் சுவை இட்டபடி செய்ய ஏவலாள். தொட்டிலே தவழும் போதே சுகத்தில் தவழ்ந்தேன். வெண்ணை திரழுகையில் தாழி உடைந்து விட்டதே. கண் திறந்து பார்த்தவுடன் காட்சி மறைந்து விட்டதே. வாழ்ந்தவன் தாண்டு விட்டால் வரையோட்டிலும் கேவலம் என்பார்களே. இது என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன்?

பெரிய வரக்கு. சிந்திக்கும் வழக்கம் என் மூளைக்கும் இல்லை, செயலாற்றும் திறன் என் கரங்களுக்கும் இல்லையே. கெட்டது உடம்பு என்று படுத்ததுண்டே தவிர வந்தது களைப்பு என்று சாய்ந்ததில்லை. எப்படி வாழ்வேன், எப்படி வாழ்வேன்?

சகாப்தி ஏழ்மையை ஏற்றார். புத்தர் அவதியில் அலைந்தார். அவர்கள் நினைத்திருந்தால் சுகம் தானாக வந்திருக்கும். நான் இப்போது தேடினாலும் கிடைக்காதே. நான் செல்வத்தில் திளைத்த போது என்னை ஒட்டி நின்றவர்கள், உறவு கொண்டவர்கள் இனி எங்கே வரப்போகிறார்கள்? யார் என்னை மதிப்பார்கள்? பஞ்சை நான், பராரி நான்.

அம்மா அம்மா, உன் தாலாட்டு குரலை கூட நான் கேட்டதில்லையே. தாய் ஒரு பணக்காரி, தந்தை ஒரு சீமான் என்று எண்ணி வாழ்ந்தவராயிற்றே. வீண்டு விட்ட நிலையை எண்ணி கதறுவேனா? அன்னை தாய்ந்து விட போகிறாளே என்று புலம்புவேனா? எதற்காக நான் அழுவேன்? அம்மா அம்மா.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணை

0: அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெயில்டன் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள், தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பற்றி குறிப்பிட்ட பிரதமர், உறுப்பு நாடுகளின் அரசுகளுக்கு இடையேயான உறவுகள் மட்டுமின்றி தொழில் முனைவோர், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் ஆகியோரை இணைக்கும் அமைப்பாக மாற்றுவதற்கு இந்தியா முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். 40 நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள தாராள வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், புதிய வாய்ப்புகளையும் சந்தைகளையும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வழிவகுக்கும் என்று கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக எதிர்காலத்தை வளமாக்குவதற்கான இளைஞர்களை உருவாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை, திறன் இந்தியா இயக்கம், பிரதமரின் கைவினைக் கலைஞர்கள் வாழ்வாதார திட்டம் உள்ளிட்டவை இளைஞர்களை வளர்ச்சிப் பாதையில் இணைத்து உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கல்வி திட்டமும் திறன் மேம்பாட்டு திட்டங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதிய பொறுப்புடன் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். அவர்களின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: இன்னைக்கு மொத்த வேலைவாய்ப்பு 2017-18 இருந்து 47.5 கோடியாக இருந்து 2023-24 இன்னைக்கு 64.33 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அவ்வளவு பேர் இன்றைக்கு வேலையை கொடுப்பவர்களாகவும் வேலையை பெறுவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2017-18 6% இருந்த அந்த வேலைவாய்ப்பின்மையாக இருந்ததை 2017-18 குறைச்சி இன்னைக்கு 3.2% குறைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொடர்ந்து பங்களிப்பின் மூலியமாக கடந்த 7 வருஷத்துல மட்டுமே 1.58 கோடி பேர், இதுல பெண்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பின் கீழையும் அவர்கள் பங்களிப்பை பெற்றிருக்கிறார்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர்

0: இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும் கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை, திண்டுக்கல், தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கடலோர ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே தருமபுரி மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் தொழில் பழகுனருக்கான சேர்க்கை வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு அப்துல் ராசிக் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் சேஷம்பட்டி, ஒட்டப்பட்டி, ஏமக்குட்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் ஆட்சியர் திரு சரவணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உதகையில் உள்ள மகளிர் கல்லூரியில் நகராட்சி சார்பில் குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சின்ன திருப்பதி கோயிலில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குளத்தில் இருந்த முதலையை மீட்டு கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் வனத்துறையினர் விட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா, அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் இணையை வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் பிரான்சிஸ்கா ஜார்ஜ், மேட்டில்டே ஜார்ஜ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் மாலை 6:45. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் விஐபி படத்திற்காக ஹரிஹர

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உல்லாசம் படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் ஹரிணி பாடியிருப்பது.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது மனதில் நின்றவை. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள்.
2: இந்திய அஞ்சல் துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்திய அஞ்சல் துறையில் நாடு முழுவதும் காலியாக உள்ள கிளை அஞ்சல் அலுவலர் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், உதவி கிளை அஞ்சல் அலுவலர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்

0: மற்றும் GDS எனப்படும் கிராமின் டக் சேவக் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மொத்த பணியிடங்கள் 23,757 ஆகும். விண்ணப்பிக்க கல்வி தகுதி: விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 40 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிகளின்படி SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள். முன்னாள் படைவீரர்களுக்கு அரசு விதிமுறைகளின்படி சலுகைகளும் வழங்கப்படும். இந்திய அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு 2026 பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம்: SC/ST பிரிவினர் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பிக்க கட்டணம் இல்லை. மற்ற விண்ணப்பதாரர்கள் 100 ரூபாய் இணையதளம் மூலமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். இந்திய அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு ஆட்சேர்ப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் அப்ளிகேஷன் சப்மிஷன் ஆகியவை 2 தனித்தனி கட்டங்களாக நடைபெறவுள்ளன. முதலில் இந்தியா போஸ்ட் GDS அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று ரிஜிஸ்ட்ரேஷன் பகுதியை தேர்வு செய்து உங்கள் மொபைல் எண் மற்றும் இமெயில் ஐடியை பதிவு செய்யவும், விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து தேவையான ஆவணங்களை மட்டுமே பதிவேற்றம் செய்ய வேண்டும். இது பற்றிய மேலும் சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய இணையதள முகவரி https://indiapostgdsonline.gov.in. இணையதள முகவரியை மீண்டும் அறிவிக்கிறோம். https://indiapostgdsonline.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 21ஆம் தேதி. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எனப்படும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு: மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள ஜூனியர் என்ஜினியர், JE மற்றும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணிகளுக்கு ஆட்சேர்ப்பு நடைபெறவுள்ளது. மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 1,748 ஆகும். வயது வரம்பு 18 முதல் 32 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் மற்றும் அரசு விதிமுறைகளின்படி பல்வேறு பிரிவினருக்கு சலுகைகள் வழங்கப்படும். மேலும் விரிவான விவரங்களை இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். கல்வி தகுதி: பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் JE சிவில் பதவிக்கு சிவில் இன்ஜினியரிங் டிகிரி அல்லது 3 ஆண்டு டிப்ளமா படித்தவர்களும், 2 ஆண்டு தொடர்புடைய பிரிவில் அனுபவம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். JE எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் பிரிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மற்றும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் JE சிவில் மெக்கானிக்கல் பதவிக்கு தொடர்புடைய பொறியியல் பட்டம் அல்லது டிப்ளமா படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மிலிட்டரி என்ஜினியரிங் சர்வீசஸ் JE சிவில் மற்றும் E&M டிகிரி அல்லது 3 ஆண்டு டிப்ளமா, 2 ஆண்டு அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் மற்றும் பல்வேறு பணியிடங்களுக்கான கல்வி தகுதி இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணம்: பெண்கள் SC/ST பிரிவினர் முன்னாள் படைவீரர்களுக்கும் கட்டணம் ஏதுமில்லை. மற்ற விண்ணப்பதாரர்கள் 100 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக இணையதளம் மூலமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். SSC JE தேர்வு பல கட்டங்களாக நடைபெறவுள்ளது. தகுதியான விண்ணப்பதாரர்கள் முதலில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். பின்னர் தகுதி பெறுபவர்கள் பேப்பர் 2 தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். இறுதியாக சான்றிதழ் சரிபார்ப்பு, இவற்றின் மூலமாக தகுதியான விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய இணையதள முகவரி https://ssc.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 22ஆம் தேதி.
1: வேலைவாய்ப்பு செய்திகள்

அடுத்த அறிவிப்பு தொடரும். ஆகாஷ்வாணி நேரம் 7 மணி. நேர்கள் இப்பொழுது திரைக்கணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இதய கோவில் திரைப்பட பாடல்.

சகம பமக ச பாப்ப நின்னிதாத சாச நின்னிகாக பதனி சகம பாப்ப கூட்டத்திலே கோயில் புறா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தத்தாஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடும்

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: திரைக்கணத்தில் தொடர்ந்து மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் முதல் மரியாதை.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
1: சங்கரங்கோவில் அருகே உள்ள புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் தங்கராஜின் கல்வி பணியை பாராட்டி மத்திய அரசு சார்பில் தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மிடம் இருந்து ஆசிரியர் தங்கராஜ் விருதை பெற்றுக்கொண்டார். இந்த பெருமைமிகு தருணத்தை அவரது குடும்பத்தினர், தந்தை முருகேசன், தாய் சாந்தி, மகள் சுமித்ரா மற்றும் குடும்பத்தினர் வீட்டில்

0: வட்டாண்ட தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக கண்டு களித்தனர். அப்போது அவரது தாய் ஆனந்த கண்ணீர் வடித்தார். மேலும் இந்த விருது வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றியையும் தெரிவித்ததோடு தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் நாட்டின் உயரிய ஆசிரியர் விருதை பெற்றிருப்பது தென்காசி மாவட்ட மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான பொருந்தி நின்ற பெருமாள் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு உரியடி திருவிழாவும் நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தென்காசி நகரின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான சிறுவர்கள் கிருஷ்ணர் அவதரித்த பல்வேறு வேடங்களில் அணிந்து குழந்தைகள் இவ்விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். பிரதான அருவியான குற்றால மீனருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளில் இருந்து தங்களது குடும்பமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி ரயில் நிலையத்தை நவீனமாக்கும் வகையில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மறு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ₹7.08 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் மூலம் ரயில் நிலையத்தில் பல்வேறு நவீன வசதிகள் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக பயணிகள் நெரிசலை குறைக்கும் வகையில் புதிய 2வது நுழைவு வாயில், புதிய ரயில் நிலைய கட்டிடம், நவீன முகப்பு மற்றும் உட்புற வடிவமைப்பு, வாகன நிறுத்துமிடம், குடிநீர் வசதி, தகவல் பலகைகள், காத்திருப்பு அறைகள் மற்றும் நவீன கழிப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. மேலும் உள்ளூர் கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்களும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தென்காசி அரசு மருத்துவமனை இரத்த தான வங்கி சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்த இளைஞர்களுக்கு அரசு மருத்துவமனை சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக மண்டல அளவிலான ஜூடோ போட்டி நடைபெற்றது. இதில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர். மாநில அளவில் தனிநபர் போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ₹1,00,000, இரண்டாம் பரிசாக 75,000, மூன்றாவது பரிசாக ₹50,000 வழங்கப்பட உள்ளது. குழு போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக தலா ₹75,000, இரண்டாவது பரிசாக தலா ₹50,000, மூன்றாவது பரிசாக தலா ₹25,000 வழங்கப்பட உள்ளது. மேலும் போட்டிகளில் வழங்கப்படும் சான்றிதழ் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சலுகைகள் பெற முடியும் எனவும் பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் இந்த முதலமைச்சருடைய விளையாட்டு போட்டியில் பங்கேற்று விளையாண்டு வருகின்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை சேவை வார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாக கருதப்படும் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் பாரத பிரதமர் மோடியின் பெயரில் அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதையடுத்து குற்றாலநாதர் திருக்கோவிலில் அன்னதான மண்டபத்தில் அறுசுவை உணவுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று

இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000

0: கவனம் செலுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் கோவை குனியமுத்தூரில் இன்று நடைபெற்ற மகா வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு 25 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபதி ராஜு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் மக்களுக்கான சேவை செய்யும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணையை பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த இளைஞர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பணியில் சிறப்பாக கடமையாற்ற உள்ளதாக தெரிவித்தனர்.
1: வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் இப்போ நடந்த SSCGL 25ல இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆயிருக்கேன். நான் திருப்பூர்லேருந்து வரேன். இந்த ரோஸ்கர் மேலால வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். இந்த நேஷன் சர்வ் பண்ணுறதுக்காக நான் இப்போ வில்லிங்காக இருக்கேன். எனக்கு இது கிடைச்சது கண்டிப்பாக நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணும், முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஈவன் பிரைம் மினிஸ்டர்லேருந்து கமிஷனல் மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எங்களுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
2: என் பேர் ஸ்வாதி பிரியா, கோயம்புத்தூர் கரும்புத்தம்பட்டியிலேருந்து வர்றேன். ஆக்சுவலி இதுதான் எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், என்னோட ஸ்டெப்பிங் ஸ்டோன். இன்னும் நான் நிறைய ஹைட்ஸ் போகணும்னு விரும்புகிறேன். இந்த ஜாப் கிடைச்சது எனக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, எனக்கு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஜாப் வாங்கி கொடுத்துருக்கு. ப்ளஸ் தேங்க்ஸ் டு ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி ஃபார் கிவிங் மீ திஸ்.
0: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தமிழகத்தை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும், தமிழக அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
3: மீனவர்கள் கிட்டத்தட்ட அங்க வந்து 2000 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பகுதியில வசித்து வருகிறாங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கடலை ஒட்டிதான். மயிலாப்பூர் ஆகட்டும், திருவல்லிக்கேணி ஆகட்டும், பட்டினம்பாக்கம் ஆகட்டும், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இங்க சிங்கார வேலை ஐயர் தொடங்கி எவ்வளவோ மீனவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுப்போம். அப்படிப்பட்ட அந்த மீனவர்களினுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்படுவதாக இருக்கிறது. மீனவர்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும். தம்முடைய தலைமைச் செயலகத்தை அவர்கள் கட்டுவதை நிறுத்த வேண்டும், வேற இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், மீனவர்களினுடைய நலனை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும்.
0: கர்நாடகா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடனான கலந்தாய்வுக்கு பிறகு இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்றத்திற்கு 2 பேர் நீதிபதிகளாகவும் 5 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு 3 நீதிபதிகளும் கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு 3 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தூய்மை சேவை பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடற்கரைகளில் தூய்மையை பராமரித்து சுற்றுப்புற பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும், கடல்வாழ் உயிரினங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கித் தர வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். கடற்கரையை தூய்மையாகவும் ஆரோக்கியமான வகையிலும் பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தின் விழிஞ்சம் பகுதியில் உள்ள கடலோர காவல்படையினர் கோவளம் கடற்கரையில் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர். இதேபோன்று திருவனந்தபுரம், சங்குமுகம் கடற்கரை, கொச்சி, கோழிக்கோடு, கண்ணூர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித் திட்ட தன்னார்வலர்களும் பொது

0: மக்களும் பெருமளவில் பங்கேற்று கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்தனர். புதுச்சேரியில் கடலோர தூய்மைப் பணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய இந்த தூய்மைப் பணியில் புதுவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படையின் அதிகாரி கமாண்டர் எஸ் எஸ் தாசிலா மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பாதுகாப்புத் துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் மால்வா மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பக்தர்களுடன் சென்று கொண்டிருந்த கார் மழை வெள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் 3 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் அதற்கு பிந்தைய வேலைவாய்ப்பு இலக்குகளை வெற்றிகரமாக அடையும் வகையில் அயராது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். போபாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்களை வழங்கி பேசிய அவர், இந்த ஸ்கூட்டர்களை பயன்படுத்தும் மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடிய திரு மோகன் யாதவ் அவர்களது எதிர்கால திட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் குறித்து கேட்டறிந்தார். நேபாளத்தில் பேரிடர் பாதிப்பு குறித்து முன்னெச்சரிக்கை செய்யும் சாதனங்களை நிறுவ உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். நேபாள அரசியல் சாசன தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், அந்நாட்டில் ஏற்பட்ட சமீபத்திய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதனை தவிர்க்க பேரிடர்களால் நிகழக்கூடிய பாதிப்புகளை குறைத்தல் மற்றும் நிவாரணப் பணிகளில் அதிக கவனம் செலுத்தும் அணுகுமுறை பின்பற்றப்படும் என்றார். நேபாளம் அடிக்கடி இயற்கை பேரிடருக்கு ஆளாகும் நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே அதனை எதிர்கொள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு பாலேந்திர ஷா வலியுறுத்தினார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜோஷ்வா சால்சோன், ஜப்பானின் யூட்டா ஷிமிஷு இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்பதற்கு முன்
2: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். ஒரு விதைப்பொரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், அதன் மூலம் உரம் இடுதல், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன்

மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது. ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். CO6, NK6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களை கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சுநோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். உழவர் நண்பர்களே, முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் பல பயன்கள் ஏற்படுகின்றன. முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொள்ளைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். கால்நடை வளர்ப்போரின் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர் தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றிப்பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அம்மோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30. அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான்.

0: கிரெடிட் கார்டு, அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஏபுல, என்னைக்குத்தான் நான் எடுக்கிற முடிவை சரின்னு சொல்லியிருக்கிறேன்.
3: அட மச்சான், நான் எப்ப சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன்?
2: பிறவு, நாம் அறுவடை செய்கிற பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சா கூடுதல் லாபம் எடுக்கலாம் தானே?
3: ஆமாம்.
2: இதில் நீ என்ன குத்தம் கண்ட?
3: மச்சான், நான் குத்தோன்னு சொல்லவே இல்லையே. நான் பேசினாலே குத்தோன்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க.
2: குத்தோன்னு நினச்சா உங்ககிட்ட ஏன் எல்லாத்தையும் கலந்து பேசணும்?
3: ஆ, கலந்து பேசுனா என்னோட வார்த்தையையும் காது கொடுத்து கேட்கணும்ல.
2: ஏபுல, நான் என்ன காது கொடுத்து கேட்காமையா இருக்கேன்? அதான் என் நண்பங்களோட கலந்து பேசிட்டேன். பொருட்களை எல்லாம் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது நல்ல முயற்சி தானே, அவங்களும் சொல்லிட்டாங்களே.
3: நானும் அதையே தான் சொல்லுறேன் மச்சான். ஆனால் எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு சொல்கிறேன்.
2: ஆ, சரிதான் சரிதான். மொத காலடி எடுத்து வைப்போம், அப்படியே படிப்படியாக தெரிஞ்சுக்கலாமேன்னு தான்.
3: எப்படி? ஒவ்வொரு படியிலையும் கீழே விழுந்து விழுந்து தெரிஞ்சுக்கணுமாக்கும்.
2: ஏன் செல்வி, நீ என்ன தான் சொல்ல வர?
3: மச்சான், பொருட்களை மதிப்பு கூட்டுறதுல என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சு செய்யணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதில் என்னென்ன சான்றிதழ் வாங்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பிறகு இதில் காலடி எடுத்து வச்சா சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்கிறேன்.
2: ஓ, அதுவும் சரிதான்.
3: ஆ, அப்படி வாங்க வழிக்கு. மச்சான், வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுவதால் ஏற்படக்கூடிய லாபம் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவங்க எடுத்து சொல்கிற விவரங்களை கேளுங்க, உங்களுக்கே புரியும்.
4: நம்மளுடைய பாரம்பரியம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் தான். குடும்பத்தில் வந்து இன்றைக்கி நம்ம ஆளாளுக்கு ஒவ்வொரு தொழிலில் இருந்தாலுமே கூட பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாத்தாவோ இல்லை தாத்தாவோட தாத்தாவோ யாராவது ஒருத்தர் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய தலைமுறை விவசாயத்தை தேடி போகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதையும் தாண்டி விவசாயத்தை தேர்ந்தெடுத்து அதுலேயும் இயற்கை விவசாயம் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இயற்கை விவசாயத்தையும் தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு மதிப்பு கூட்டி இன்னைக்கு ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவத்தை கேட்போம். பொதுவாக வீட்டில் வந்து பொறுப்பா இருக்கணும் அப்படின்னா அந்த கொத்துச்சாவியை வந்து பெண்கள் கையில் தான் கொடுத்துருப்பாங்க, அவங்ககிட்ட நீ கூட எல்லாம் பொறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விவசாயம் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் படித்த கல்வி தொகுதி வேறையா இருக்கலாம், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாதை கரெக்டா அப்படின்னு பல தடவை யோசிச்சு தான் அந்த விவசாயத்தில் இறங்கியிருப்பீங்க. அதோட பின்ன நீங்கள் சொல்லுங்களேன்
5: சார். அதாவது நாம் என்ன படித்து என்ன பண்ணாலும் நம்ம தட்டில் சாப்பிட போகிறது உணவு தானே. அந்த உணவு எவ்வளோ பெரிய முக்கியம்னு ஒரு இல்லத்தரசியாக ஒரு ஒரு பெண்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நம்மகிட்ட இடம் இருக்குது. அதை நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் இளைய தலைமுறைக்கு எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அதே அளவுக்கு உணவும் முக்கியம் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் நான் இந்த அக்ரிகல்ச்சருக்குள்ளேயே வர ஆரம்பித்தேன்.
4: ஓகே மேம், சரி, இதை முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு நிலம் வேணும். சரி, ஏற்கனவே என்கிட்ட நிலம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வாங்கணும் அப்படிங்கிறப்ப இதை யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும், அதுக்கான பொருளாதாரம் நமக்கு வேணும், அதெல்லாம் எப்படி தயார் பண்ணீங்க? நிலத்தை வாங்கினதுலேருந்து ஒரு இயற்கை விவசாயியாக உள்ள கால் எடுத்து வச்சதுலேருந்து உங்களுடைய பயணத்தை சொல்லுங்கள்.
5: சரி, எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பா எல்லாருமே அக்ரிகல்ச்சர், திருத்தணி மாவட்டத்தில் எங்களுக்கு இடம் இருக்குது, எங்கள் அப்பாவும் வச்சுருந்தார். ஆனால் காலச்சூழல் காரணமாக எங்கள் அப்பாவால் அதை தொடர்ந்து பண்ண முடியல. நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது தான் இந்த இடத்த வாங்கினேன். ஸோ என்னுடைய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் கண்டிப்பாக எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாவை மாதிரி நானும் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அதற்காக தான் நாங்கள் வாங்கினோம். அதை பண்ணும் பொழுது எங்கள் வீட்டில் இருக்கிற என்னுடைய கணவர் மற்றும் எல்லாருமே ஒத்துழைச்சு இருந்தால்தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சு நாங்கள் வாங்கணும்.
4: ஓகே மேம், இப்போ இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. நீங்கள் முறையாக விவசாயம் பண்ணி அந்த பொருளை விளைவிச்சதுக்கப்புறம் மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்தது மேம்?
5: விவசாயத்தை பண்ணும் பொழுது நம்ம இப்போது ஒரு 3 வருடங்கள்லேருந்து 4 வருட காலங்கள் வந்து நான் வந்து வெறும் பொருட்களாக தான் கொடுத்துட்ருந்தேன். அதாவது நெல்லிக்காய் பண்ணுவோம், மாம்பழம், அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாமே வந்து என்னென்ன கமாடிட்டியோ அதை அப்படியே அப்படியே தான் நாங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துருந்தோம். அப்படி ஒரு சூழலில் கொடுக்கும் பொழுது இப்போ இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய்க்கு மேலே ஒரு கிலோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததில்லை. இப்போ வேணால் அந்த மார்க்கெட் ரேட் வேறு மாதிரி இருக்கலாம், ஒரு 25 ரூபாய் 30 ரூபாய்க்கு எடுக்கலாம்.

0: அப்போ 10 ரூபா 12 ரூபாய்க்கு கொடுக்கும் பொழுது அது அழகாக இருக்கணும், அது பறித்த உடனே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள எதுவும் அடிபட்டுறதோ மற்றதோ எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி நேர்த்தியாக இருந்தால் தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய லாங்கிவிட்டி, அதாவது ஒரு பொருளோட ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து அப்படியே கொடுக்கும் பொழுது நம்ம அவசரமாக வந்த விலைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதில் நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும். இதை ஒரு 3 வருட 4 வருட காலங்கள் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னுடைய நெல்லிக்காயெல்லாம் அப்படியே கொண்டு போய் கொட்டிடுவோம், அப்படியே வீணாயிடும். ஏன்னா அந்த ஒரு மாதிரி சுருங்கிடுச்சுன்னா யாருமே வாங்க மாட்டாங்க, நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. அப்புறம் நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் மதிப்பு கூட்டலில் வந்தோம்.
1: என்னென்ன பொருட்கள்லாம் மதிப்பு கூட்ட ஆரம்பிச்சிங்க மேம்?
0: என் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் நம்ம வேல்யூ ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம நெல்லிக்காய் எடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் மூலிகைகள், அதுக்கப்புறம் பழங்கள். பழங்களில் மாம்பழங்களை மட்டும் நான் மதிப்பு கூட்டாமல் வச்சுருந்தேன். அது போன வருடத்திற்கு முந்தின வருடம் அதையும் ரெடி டு ட்ரிங்க், நான் கார்பனேட்டட் ரெடி டு ட்ரிங்காக பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து நெல்லிக்காய் ப்ளஸ் பைனாப்பிள் மாம்பழம் மற்றதுலலாம் பண்ணேன். எப்படின்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அது ஃப்யூச்சரில் எந்த விதமான குளிர்பானங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய தொலைநோக்கு பார்வை.
1: இப்போ மதிப்பு கூட்டுறது சாதாரணமாக யோசிச்சிடலாம், அதுக்கான பயிற்சி வேணும், அதற்கான தொழில்முறை கருவிகள்லாம் வேணும் இல்லைங்களா, எக்யூப்மெண்ட் வேணும். ஒரு மிஷினரிஸ் இருந்தால் தான் அதை வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ தான் அந்த லேபிளிங்க்கும் அது நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸை சொல்லுங்கள் ஸ்டார்டிங்கில்.
0: அதாவது இப்போது எல்லா விவசாயிகள்கிட்ட சொல்கிறது தான், உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை நீங்கள் பெரிய அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸெல்லாம் கொண்டு போக வேண்டாம், ஒரு சிம்பிள். இப்போ ஒரு காய்கறியே கிடைக்குது அப்படின்னா ஒரு காய்கறி ஒரு விவசாயம் பண்ணுறார். அப்போ காய்கறி விவசாயில வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது என்ன பண்ணாலுமே ஒரு பங்கு நீங்கள் விற்றுருங்க, ஒரு பங்கை எடுத்து அப்போ மார்க்கெட்டில் வேல்யூ இல்லை. 50 ரூபா இருக்கும்போது நம்ம விற்றுருவோம், 40 ரூபா இருக்கும்போது விற்றுருவோம். ஆனால் விலை கம்மியான டைமில் அதை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா அமைச்சிட்டு அதை வந்து வேல்யூ ஆடடாக பண்ணலாம். இப்போ காய்கறிகள் எடுக்கும்பொழுது அப்படியே ட்ரை பண்ணி நம்ம வெத்தலாக தர முடியும், கொத்தவரங்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் நம்ம வெத்தலாக தர முடியும். இப்போ நெல்லிக்காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் இடத்துல நான் பிளான் பண்ணி வச்சது நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயை நாங்கள் என்ன தரோம்னா முதல்ல அந்த கொட்டையை எடுத்துகிட்டு வெறும் ட்ரை பண்ணி நெல்லிக்காயாக தர ஆரம்பித்தோம். நெல்லிக்காய் பவுடர் நெல்லி முள்ளி அப்படின்னு தர ஆரம்பித்தோம். அப்புறம் நெல்லிக்காயில் பல்பொடி பண்ண ஆரம்பித்தோம். நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணும்பொழுது இட்ஸ் எ கம்ப்ளீட், நெல்லிக்காயோட மூலிகைகள்லாம் போட்டு நாங்கள் ஒரு நெல்லிக்காய் ஜூஸாக பண்ண ஆரம்பித்தோம். அந்த நெல்லிக்காய் ஜூஸு எப்படி மற்ற ஜூஸை விட யூனிக்கானது அதை வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். உங்களுடைய யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, உங்கள் ப்ராடக்டை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஏன் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, ஏன் என்னுடைய ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கணும், அதற்கு உங்களுடைய நோக்கம் விஷன் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் பொழுது நம்மளால் கன்சிஸ்டன்சியாக பண்ணும்பொழுது ரீச் பண்ண முடியும்.
1: அதே இப்போ நீங்களே சொன்னீங்க நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்ன தான் இயற்கை முறையில் நம்ம ஒரு லேபிளிங்லாம் பண்ணி மதிப்பு கூட்டி விற்றாலும் அந்த கலரிங்கை பார்த்தோன்னா இதில் ஏதாவது கலந்துருப்பாங்களோ, இல்லை லேபிள்லாம் நல்லா பக்காவாக ஒட்டியிருக்கிறாங்க, ஒரு கண்டெய்னரில் அடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த நம்பகத்தன்மை கொண்டு வர்றது எப்போ?
0: அதுதான் நோ த ஃபார்மர், நோ த ப்ராடக்ட், நோ த பீப்புள். இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்போது மக்களும் தெரிஞ்சுக்கணும், விவசாயமும் தெரிஞ்சுக்கணும். எதையோ நம்ம தேடி போகிறோம், நம்ம கையில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஜூஸாக இருந்தாலும் இது ஆம்லா ஜூஸ்ன்னு இல்லை, நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது லேபிளிங். அந்த லேபிளிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கா இல்லை, என்ன கலந்துருக்கு, என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதனுடைய ரேஷியோ என்ன. இல்லைங்க எனக்கு இருக்கிற அவசர கால கட்டத்தில் இதெல்லாம் எனக்கு பார்க்க முடியல அப்படின்னும் பொழுது தயவு செய்து அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாதீங்க. ஏன்னா உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த லேபிளிங்கில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வெள்ளச்சக்கரை இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது டெக்னாலஜி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது, நிறைய இடத்துல இதற்கான பயிற்சிகள் தராங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுட்டு தான் இது உள்ளே வந்தோம்.
1: இல்லை கண்டிப்பாக இப்போ பேக்கேஜாக இருக்கட்டும், லேபிளிங், அதோட உணவு பாதுகாப்பாக இருக்கட்டும், ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இதெல்லாம் என்னென்ன சவால்களை சந்திச்சிங்க?
0: இல்லை இதில் நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நெல்லிக்காயில் விட்டமின் சி தான் இருக்குன்றதே நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு லேபிளிங் அவசியமாக இருக்குது, டெஸ்டிங் அவசியமாக இருக்குது. இதுதான் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அதற்கு நாங்கள் எஃப்எஸ்எஸ்ஐயில் இப்போ கவர்மெண்ட்லேயே நாங்கள் இப்போ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம், NPOP அப்படின்ற சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட்லேயே நம்ம ப்ராடக்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணி இன்டர்டெக் லேபு மற்ற பெரிய லேப்லலாம் அக்ரடபிள் லேபுன்னு பேர், அந்த லேபில் நம்மளை சர்டிஃபை பண்ணி நம்ம ப்ராடக்டை வச்சுக்கிறது அப்படிங்கிறது எவ்ரி 6 மந்த்ஸ் இஸ் அ மேண்டேட்ரி.

0: அதாவது இயற்கை முறையில் விளைவித்த பொருளை வந்து நான் மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படின்னா, இயற்கை விவசாயி அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு தர மதிப்பீடு வேணும், நான் வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு ஒரு தர மதிப்பீடு வந்து கவர்மெண்ட்டில் வாங்கணுங்களா? அந்த ப்ரொசீஜரை சொல்லுங்க.
1: ஆமாங்க, கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் வாங்கணும். ஏன்னா நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயில் இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் உங்கள் லேபிளிங்கில் என்ன இருக்கணும், மற்றதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து விவசாயிகளுக்கு எல்லாருமா சேர்ந்து அதை ஒரு கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் என்னென்னா, இப்படி இப்படி ஒரு 6 மந்த்ஸ் ஒரு வாட்டி, ஒரு 1 இயர் ஒரு வாட்டி மாறும் பொழுது சில பேருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க நம்மளுக்கு ட்ரைனிங் தருவாங்க.
0: ஓகே, இப்போ பெரு விவசாயிகள் இருப்பாங்க, குறு சிறு விவசாயிகள் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ அவங்களும் வந்து இப்போ என்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு நான் ஏதாவது மதிப்பு கூட்டல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் இதே தான் ப்ரொசீஜரா?
1: ஆமாம், அவள் சிறு விவசாயிகளாக இருந்தாலும் பெரிய விவசாயிகளாக இருந்தாலும், ஒன்ஸ் ஒரு பொருள் அந்த பொருள்லேருந்து வடிவம் மாறி அது வேல்யூ ஆடடாக வரும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான லேபிளிங் மற்ற டெஸ்டிங் இதெல்லாம் மேண்டேட்ரி.
0: ஓகே, மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். மார்க்கெட்டிங் ஒரு சவாலான விஷயம், எப்படி ஆரம்பிச்சது உங்களுடைய மார்க்கெட்டிங்?
1: சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறதான் இருக்கிறதுலே எல்லாரும் மதிப்பு கூட்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சந்தைப்படுத்தும் பொழுது இருக்கக்கூடிய சவால்கள், இன்னும் அது ஒரு சவால் அப்படின்றத தாண்டி இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னும் பொழுது என்னென்னா, நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இதையும் தாண்டி சந்தைப்படுத்துறதுல அங்காடிகள் இருக்குது. அதாவது இயற்கை அங்காடிகள் சந்தை போடுறாங்க, இயற்கை விவசாயிகளுக்கான நேரடி விற்பனை அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் போடுறாங்க. அப்போ நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் என்ன, நம்ம எங்கேருந்து உருவாகிறோம், என்ன பொருளை கொடுக்குறோம், அது எண்ட் யூசர் யார் எப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரியாவோ சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாவோ சொல்லும் பொழுது அவங்க அதில் அட்ராக்ட் ஆவாங்க, நிச்சயமாக நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்.
0: இல்லை, இப்போது அதையும் தாண்டி இப்போ வலைதளத்தில் நிறைய பார்க்குறோம், நிறைய அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஹைவேஸ், இந்த ரோடுகளெல்லாம் வயலுக்கு வெளியிலேயே ஒரு கட்டியில் போட்டோ இல்லை ஒரு ஸ்டாலை போட்டோ விற்கிறவங்களெலாம் பார்க்குறோம். அது லாபகரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதெல்லாம் இதற்கு மாற்று வழி அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை, அதெல்லாம் வந்து ஹைவேஸில் இருக்கக்கூடிய விவசாயி அதை பண்ணலாம், ஹைவேஸில் இல்லாத விவசாயிகளையும் தேடக்கூடிய நிலைகள் இப்போ வந்திருக்கு. அப்போ நான் எங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறது நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே வெறும் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் இருக்குது, சர்ச் பண்ணும்பொழுதே நம்ம எல்லாத்தையும் நம்ம வீட்டில், நம்ம தான் ஒரு விவசாயி நான் படிச்சிருக்கேன்றதுக்காக நாங்கள் சொல்லலை, படிக்காத விவசாயியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களை வச்சு இதற்கான தீர்வுகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். அப்படியும் இல்லாமல் அக்ரி மார்க்கெட்டிங்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டில். ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அக்ரி மார்க்கெட்டிங் எவ்ரி டைம் நீங்கள் அந்த ஸ்டால் போடும்பொழுதோ இல்லை ட்ரேட் சென்டரில் போடும்பொழுதோ நம்ம என்ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதன் வாயிலாகவும் நம்மளால் பண்ண முடியும்.
0: ஓகே, இப்போ பேசும்போது சொன்னீங்க கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னென்ன ஸ்கீம்லலாம் பயனடைஞ்சிங்க, அந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம் இருக்குது?
1: எம்எஸ்எம்இ அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸில் தமிழ்நாடில் சென்னையில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு ஓடிஓபின்னு ஒன்று முன்ன இருந்தது. ஒன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராடக்ட், இப்போது திண்டுக்கல்ல ஒன்று, அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பல்சஸ்க்கு, ஆனால் எனக்கு வந்து ஓடிஓபிலே வந்து என்னுடைய நெல்லிக்காய் ஜூஸ்க்கு தந்தாங்க. அதை நான் அவைல் பண்ணது வந்து பிஎம்எஃப்எம்இ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் வந்து நாங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸை வேல்யூ ஆடட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பணம் தராங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏஎஃப் அப்படின்னு பேர், ஏஐஎஃப் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டில் இருக்குது, நம்ம அதை பண்ணுறதுக்கும் நம்ம அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அதற்கு தயாராக இருக்காங்க, இன்ஜினியரிங் ப்ளஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்.
0: இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், நமக்கு அந்த மாதிரி மதிப்பு கூட்டி வைக்கணும் பொருட்களை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய அலைபேசி எண் கொடுக்கலாமா?
1: நிச்சயமாக, 9940543555.
0: இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டா நீங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ரெடியா இருக்கு?
1: நிச்சயமா.
2: என்ன மச்சான், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க தானே, கவனமா கேட்டுக்கிட்டீங்களா?
0: அட ஆமா புள்ள, விவரத்தெல்லாம் ஒவ்வொன்னும் முத்து முத்தால் எடுத்து வச்சாங்க. விளைபொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய தேவையான எல்லா வழிமுறைகளும் சொன்னாங்க. குறிப்பாக நம்ம அரசு என்னென்னலாம் வழிகாட்டுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னாங்க. அதோட விற்பனை வாய்ப்புகளும் அருமையாக எடுத்து சொன்னாங்களே.
2: ஆ மச்சான், இப்போ உங்கள் பேச்சே தெளிவாக உள்ள இருக்கு.

0: மச்சான், சொல்ல மறந்துட்டேனே.
1: அடுத்து என்னத்த சொல்ல போற
0: மச்சான்? நம்ம கொல்லையில போதரா மண்டி கிடக்குல்ல,
1: ஆமா,
0: அத கொஞ்சம் சுத்தம் செஞ்சு
1: கொடுங்களேன்.
0: நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை காய்கறிகளை அங்க நானே பயிர் செய்யலாம்னு இருக்கேன்.
1: பாரா, இந்த யோசனை எப்ப வந்துச்சு?
0: எப்ப வந்தா என்ன மச்சான், யோசனை நல்லா தானே இருக்கு?
1: ஆமா ஆமா ஆமா, பலே பலே, நல்ல யோசனை தான்
0: மச்சான். கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவங்களை கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பனவிளை பி தங்கலீலா அவங்க தெளிவா எடுத்து சொல்றாங்க. இத கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தெளிவு கிடைக்கும்.
2: வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு அனுபவம் இருக்கும்?
3: சின்ன வயசுல இருந்தே வேளாண்மை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா டீப்பா பண்ணிட்டு இருக்கிறது 20 வருஷம் மட்டும். 2 சென்ட் இடம் இருந்தா வீடு மட்டும் தான் வைக்க முடியும். ஆனாலும் அந்த இடத்துலயும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா விவசாயம் பண்ணலாம்.
2: எப்படி
3: விவசாயம் பண்ணலாம்னா மாடி தோட்டம் வைக்கலாம், வீட்டு காம்பவுண்ட் சுவர் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு 5 சாக்குப்பை அல்லனா 5 மண் தொட்டி இதை வச்சு என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஆனாலும் சரி, கீரைகள் ஆனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி இயற்கையான

0: மண்புழு உரம் அதுல இருந்து கிடைக்கும். உரத்தை தான் நம்ம போடணுமே தவிர டைரக்ட் ஆட் வந்து கோழி எருவை வந்து நம்ம போட கூடாது. எக்காரணம் கொண்டு அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. ஆனா இந்த கோழி எருவை நீங்க போடுறதா இருந்தா என்ன செய்யணும், நீங்க சாயங்காலம் தனுப்பா இருக்கும் அந்த டைம்ல போட்டீங்கன்னா தண்ணி விடுவோம். அப்ப நைட்டு ஒரு 12 மணி நேரம் வந்து அங்க ஈரப்பதம் கிடைக்கும், அங்க சூடு தழிஞ்சிடும், அதனால செடிக்கு எந்த பாதிப்பும் வராது.
1: சரி, கீரைகள் அப்படிங்கும் போது என்னென்ன மையான கீரைகள், எந்த கீரை காசு அள்ளி எடுக்க வாய்ப்பு இருக்கு?
0: இப்ப கீரைகளை பொறுத்தவரையில நிறைய கீரை இருக்கு. சோப்பு கீரை, பச்சை கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தூதுவளை கீரை, பசலைக்கீரை, உப்பை மீன் கீரை, குப்பை கீரை, முள்ளு கீரை, முருங்கைக்கீரை, முள்ளு முறுக்கு கீரை, கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. இப்படி பல கீரைகள் இருக்கு. அகத்தி கீரை இருக்கு.
1: அன்னைக்கு கெட்டுக்கு 2 ரூபா அப்படிங்கிற நிலை இருந்த நிலையில மொய்ப்பு கூடுதலா இருந்தத இன்னைக்கு 8 ரூபா ஆக்கியிருக்கேன் சார் கெட்டுக்கு, ஆனாலும் கூட என்னால கொடுக்க முடியல, இன்னும் தேவை அதிகமாயிருக்கு, அதனால எல்லாருமே ஈடுபாடு காட்டலாம் இந்த கீரையில அப்படின்னு எதை சொல்றீங்க?
0: சோப்பு கீரையில, மணத்தக்காளி கீரையிலயே என்ன செய்யாங்கன்னா ஆட்கள் விரும்பியாங்க, பொன்னங்கண்ணி கீரையிலயே ஆட்கள் விரும்பியாங்க. கரிசலங்கண்ணி 2 இருக்கு, கரிசலங்கண்ணி வெள்ளையும் மஞ்சளும் அப்படி 2 இருக்கு. அந்த கரிசலங்கண்ணி கீரையை பொறுத்தவரையில நம்ம வந்து தலைமுடி கருப்பு ஆகியதுக்கும் அடுத்து கண் குளிர்ச்சி ஆகியதுக்கும் இப்ப வந்து நல்ல ஹீட்டா இருக்கு. இந்த உடல் சூடை நம்ம குறைச்சேன்னா நோய் வந்து குறையும். அப்ப உடல் சூடு குறைக்கிறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணலாம்னா இந்த கீரைகளை நம்ம வந்து சூப்பு போட்டு குடிக்கணும்.
1: நிலம் வந்து கட்டாந்தரையா இருக்கு, கீரை போட்டா வராது, கீரை வந்து ஒரு மெதுவான பயிர், நான் அந்த இடத்துல கீரை சாகுபடி செய்யணும், அதுக்கு நான் முன்னெச்சரிக்கையா என்ன நடவடிக்கை கையாளணும்?
0: நல்லா கட்டாந்தரையா கிளையல் போடுறதுக்கு கிளையல் ஆள் வர மாட்டாங்க. இப்ப ஒரு நாள் ஒரு கிளையல் போடணும்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கூலி கொடுக்கணும், அது நம்மளால முடியாது. அப்ப அது என்ன செய்யணும், ஈஸியான வழி என்னன்னா சாயங்காலம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி அடிச்சு பாய்ச்சி விட்டா போதும். திருப்பி நீங்க என்ன செய்யணும்னா அதுல கொஞ்சம் இலை தழைகளா போட்டு விட்டணும். திருப்பி என்ன செய்யணும், கொஞ்சம் ஆட்டு உரமோ சாணி உரமோ ஏதோ இருந்தா அதுல போட்டு விட்டா போதும். திருப்பி என்ன செய்யணும்னா தண்ணி அப்படி வாரத்துக்கு இப்படியே பண்ணிட்டு வந்த ஆட்டோமேட்டிக்கலாட்டி அந்த இடம் வந்து நல்லா குளிராகும். திருப்பி நீங்க மண் வெட்டி வச்சு நம்மளே கிளையல் போடும் போது ஈஸியா மண்
1: மேலமையா சொல்றீங்க. கட்டாந்தரையா இருக்க காசு உருவாக்க முடியுமா அப்படின்னு ஐயப்பட தேவையில்லை,
0: யாரும் ஃபாலோ பண்ணியதில்ல. எல்லாரும்
1: கேட்டிருக்காங்களா யாராவது வந்து இந்த மாதிரி எனக்கு இப்படிலாம் இருக்கு மண்பாக?
0: ஆமா கேட்டிருக்காங்க. அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து பொலபொலப்பான மண்ணா இருக்கும், அந்த பொலபொலப்பு மண்ல வந்து புறபுறன்னு இருக்குன்னு சொல்லி என்ன புட்டுக்கு மாவு வரவும் போது மேல புறபுறன்னு இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட இடத்துல வந்து நமக்கு எங்களுக்கு வைக்க முடியல, இல்ல கீரை நட முடியல, தண்டு சின்னதா இருக்கும் குழஞ்சி உள்ளது அப்படின்னு சொல்லியாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் செம்மண்ணு, கொஞ்சம் மணல், கொஞ்சம் இயற்கை உரங்களை எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல போட்டு விட்டாகும்.
1: விதை தெருவில் என்ன கவனம்,
0: நம்மளே விதை உற்பத்தி
1: பண்ணணும். ஆரம்பிக்கணுமா முதல்?
0: முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட யார்ட்டையாவது கொஞ்சத்தை வாங்கணும். வாங்கி அதை என்ன செய்யணும்னா நம்ம விதை விதைக்க கூடிய நேரம் வந்து சாயங்காலம் இல்லாம காலையிலையாட்டு நம்ம அதை விதைக்கணும்.
1: ஏன்னா
0: சாயங்காலம் நம்ம விதைச்சோம்னா நைட்டோட நைட்டு எறும்பு ஏதாவது எடுத்துட்டு போவோம். அப்ப நமக்கு வந்து என்ன செய்யாது
1: தெரியாது.
0: காலையில ஒரு 6-7 மணிக்கெல்லாம் நம்ம அந்த இடத்த நல்லா கிளையல் விட்டு விதைய விதைச்சு விட்டோம்னா நம்ம தண்ணி எல்லாம் தெளிச்சிருவோம். அப்போ 4 சைடும் எறும்பு வருதா கோழி கிண்டுதா ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருதான்னு நம்ம பார்க்க முடியும். அப்படி பண்ணும் போது நமக்கு சரி எறும்பு வருதுன்னா என்ன செய்வோம், கொஞ்சம் சீனி அதுக்கு பக்கத்துல போட்டா அதை எடுத்துட்டு போவோம், இல்லைன்னா கொஞ்சம் பொடி அரிசி போட்டா
1: அதை கையாளணும்.
0: இல்லைன்னா என்ன செய்யணும், 4 சைடு வந்து வியாபம் புண்ணாக்க கொஞ்சம் போட்டு விட்டா போதும். எக்காரணம் கொண்டு எறும்பு பொடியை வந்து என்ன செய்யக்கூடாது,
1: உங்க அனுபவத்தின் வெளிப்பாடு.
0: ஆமா, அந்த விதை விதைச்சிருக்க இடத்துல வந்து இலை தலைகளை போட்டு மூடி போடணும். அதுவும் நம்ம நல்ல ஹீட்டான இடத்துல வந்து போட்டோம்னா அது வந்து முளைக்காது. அடுத்து முளைச்சு வரும்போது தண்ணி தெளிக்கும் போது கூட தண்ணி குமுக்குன்னு விடப்படாது, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விடணும். பொதுவே வந்து எந்த செடி ஆனாலும் சரி காலையிலயும் சாயங்காலம் தான் தண்ணி விடணும், மத்தியானம் விடக்கூடாது. ஆனா சூடுல நிக்கும் போது தண்ணியை கொண்டு விடும் போது அது செடி வாடிக்கிறோம்.
1: சரி,
0: காலையிலயும் சாயங்காலம்.
1: சரி, விதை தேர்வு அப்படிங்கும் போது நம்ம சாதா கீரைகளை பறிச்சு விற்பனை பண்றோம், இதுக்குன்னு ஒதுக்கி விடணுமா?
0: ஆமா, என்னன்னா இப்ப வந்து ஒரு நாட்டு கீரை சிவப்பு தண்டு கீரைன்னு வச்சுக்கிட்டீங்களா, அந்த தண்டு கீரை வந்து முதல்லயே இந்த கீரை நான் வந்து விதைக்காக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடணும். ஏன்னா அது இப்படி வந்து நேரன்னு வளரணும், இப்படி கவுரை அடிச்சு வந்துன்னா இந்த கவுரை பஸ்டே கிள்ளி விடணும். ஏன்னா தண்டு கீரை வந்து சோப்பா நீளமா வளர்ந்தான் நமக்கு வருமானம், கட்டையா இருந்து சின்னதா வந்துட்டு உள்ளாட்டு வந்துன்னா வருமானம் இருக்காது, ஆட்கள் வாங்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா இந்த கவுர்ல வாரது வந்து சீக்கிரமா வந்து விளைஞ்சிடும். அப்படி விளையும் போது அதுல இருந்து வர விதம் வந்து சின்னதா தான் இருக்கும், அந்த தாய் தண்டு வந்து நல்ல தண்டா பொல பொலப்பா நைஸா இருக்கும், தண்ணி சத்தம் அதிகமா இருக்கும் அதுல, அந்த அதுல இருந்து வார விதைய தான் நம்ம எடுக்கணும்.
2: என்ன மச்சான், கீரைகள் மற்றும்

0: மூலிகைகள் சாகுபடி அனுபவங்களை கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பனவிளை பி தங்கலீலா அவங்க ஏம்புட்டாருமே சொன்னாங்க. இவங்க சொன்ன விவரங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா?
1: ஆமா, அருமையான பல தகவல்களை எடுத்து சொல்லிட்டாங்க. இயற்கை உரங்களை பயன்படுத்தி தரமான கீரைகள் எல்லாம் பயிரிட்டு வராங்க. இயற்கை எரு தயாரிக்கிற முறையையும் தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க. நாமளே பயிர் செஞ்சது, அதுவும் இயற்கை எரு போட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ட திருப்தி கிடைக்குது.
0: மச்சான், நாம விவரங்களை தான் கேட்டிருக்கோம், நாம இன்னும் தோட்டம் போடல மச்சான்.
1: நெசந்தான் நெசந்தான் செல்வி, இவங்க பேச்சு அப்படி ஆணித்தரமாக இருந்துச்சுன்னா பாரு, அதான் தோட்டம் போட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. கவலைப்படாத மச்சான், உனக்கு தோட்டம் போட எல்லா ஏற்பாடையும் கூடிய சீக்கிரமே செஞ்சு தரேன். ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு ரெடி ஆகும்.
0: மச்சான்னா மச்சான் தான். நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணி அமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளையோரின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணம்

0: இணைப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை மாநிலத்தில் ஆளும் தாவிக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும் மாநில அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பாதுகாப்புத் துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளின் பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும், கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின்போது இந்தியாவின் சார்பில் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதளப் பதிவில், மன உறுதியோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது திரைக்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் வண்டிச்சோலை சென்றாசு திரைப்படத்திற்காக ஷாகுல் ஹமீத் பாடியுள்ள பாடல்

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். என்ன அர்த்தமாயிருந்தா? கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
2: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
2: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
3: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு

0: தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: அருண்மொழி ஸ்வரலதா குரல்களில் சக்திவேல் திரைப்பட பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: டிஃபன் சாப்பிட்டு போடி. விடுமா, ஆல்ரெடி டைம் ஆச்சு, ஆஃபீஸ்க்கு வர லேட் ஆகுது, இப்போ டிஃபன் ரொம்ப முக்கியம்.
3: ஏய் என்னாச்சுடி, காலையிலேருந்து மூஞ்சியே சரியில்லை.
2: செம்ம ஹெக்டிக்கான டேட், காலையிலேருந்து ஒன்றுமே சரியாக நடக்கல, கெத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
3: சாப்பிட்டியா நீ?
2: ரொம்ப அவசியமா அது?
3: நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக நீ எனர்ஜியோட இருக்கிறதுக்கு நீ சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கிய காரணமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா மெட்டபாலிக் சேஞ்சஸால வரக்கூடிய சர்க்கரை வியாதி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தள்ளி போடலாமா. அண்ட் அது மட்டும் கிடையாது, சாப்பிடாததுனால வர அல்சர்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தவிர்க்கலாம். குறிப்பா பெண்கள் தான் அதிகமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது.
2: ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனிமே நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கனத்தில் தொடர்ந்து சுனந்தா குழுவினருடன் பாடியுள்ள பாடல் சேதுபதி IPS திரைப்படத்திற்காக.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: சத்யபிரகாஷ், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் சீமராஜா திரைப்பட பாடல்.

0: பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

நேரம் 9:30. நேயர்கள் திரைக்காணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உத்தமராசா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: பழசு ஆச்சரியம் என்பது வயதுகால பழசு முத்து முத்தம் போடவா வரத்த புத்தம் புதுசு.
1: மறுபடியும் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைக்காலத்தின் நிறைவாக கலைஞன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3°C, குறைந்த அளவு 27.2°C, காற்றில் ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2°C, குறைந்த அளவு 26.9°C, காற்றில் ஈரப்பதம் 79%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36-37°C ஒட்டியும், குறைந்த அளவு 26-27°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நேர்களே, நாளை மாலை 4:10 மணிக்கு 100.1 FM கோல்டு அலைவரிசையில் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் 2026 செப்டம்பர் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற இயக்கவியலின் எதிர்காலம் 2026 என்ற தலைப்பிலான இருநாள் சர்வதேச மாநாட்டின் நிறைவு விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இம்மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மத்தியில் 720 KHz நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை உரிமைக்குரல், நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர் ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு, உலகை சுத்தம் செய்யும் தினம் சிற்றுரை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8:00 to 8:30 திரைகானம், 9 இசைப்பெட்டகம், யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சீர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். காலை 10 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு, எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள், பகல் 1

0: குடும்பத்துக்கு கனிந்த வாழ்வு. வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த மேலாளர் சி ரத்னம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:40 இசை பயிற்சி. கற்பக மனோகரா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மலையமாருதம், கண்டச்சாப்பு தாளம் 3 பகுதி. ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி, மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை, 3 விடுமுறை விருப்பம். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 4 நாயக்க மகாதேவி நாடகம், எழுதியவர் திருச்சி எம் ஜார்ஜ் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன் ஆகியோர். 5 குட்டிஸ் நேரம், இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம். உரை வழங்குபவர் பி எஸ் சச்சிதானந்த். சங்கீதம் சந்தோஷம், விஸ்ருதா கே ஐயர் பாட்டு. நீதி கதைகள் சொல்பவர் எம் லக்ஷயா. அறநூல்கள் பற்றிய உரை வழங்குபவர் காருண்யன் சரவணன். 5:30 கிராமிய தென்றல், கே ஜோதிநாதன் குழுவினர் வழங்கும் சந்திரமதி திருக்கல்யாணம் தெருக்கொத்து. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைக்காணம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், கடற்பொருட்களின் முக்கியத்துவமும் அவற்றின் பாதுகாப்பும் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ப பவின்குமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள் இடம்பெறும். 8:05 9:15 திரைக்காணம், 9:30 அகில பாரத நாடகம். மகரிஷி ததிச்சி, ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழி நாடகமாக்கம் ஹெச் வினோத்குமார் அவர்கள். தமிழ் மொழியாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள். 10:00 ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா. பி டி வேங்கச்சந்திர கோபால் குழுவினரின் நாகஸ்வர இசை இடம்பெறும். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi today distributed more than 51,000 appointment letters to newly appointed youths in various government organizations at the 20th Rozgar Mela through video conferencing. Speaking on the occasion, Mr. Modi emphasized the pivotal role of youth in building a developed and self-reliant India. He said that in recent years, the central government has consistently focused on equipping the youth with the skills and opportunities needed to prepare for the future.
2: मैं आप सभी युवा साथियों को और आपके परिवारजनों को बहुत-बहुत बधाई देता हूं. आज आप सभी एक ऐसे समय में भारत सरकार से जुड़े हैं जब देश एक बहुत बड़े लक्ष्य की ओर आगे बढ़ रहा है और ये लक्ष्य है 2047 तक विकसित भारत बनाने का.
1: Prime Minister Modi said the government is also working to rapidly expand employment opportunities in the private sector. He said with this objective, the Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana has been launched with an outlay of around 1 lakh crore rupees. The scheme is expected to enable nearly 2 crore young people to enter the workforce for the first time. The Ministry of Rural Development will begin training nearly 34,000 rural youth under Deen Dayal Upadhyay Grameen Kaushalya Yojana 2.0 across most state and union territories from next month. Preparedness for the commencement of training batches was reviewed with 14 states and UTs including Bihar, Madhya Pradesh, Rajasthan, West Bengal, Himachal Pradesh and Tamil Nadu in the first phase. The ministry said over 3,57,000 rural youth will be trained by the 31st of December next year. Indian Railways has approved provision of Kavach version 4.0 on 607.7 route kilometers of the Lucknow division of Northeastern Railway. The cost of the project is over 250 crore rupees. The Railways Ministry said that the approved project will extend Kavach 4.0 coverage across the identified balance sections of the division, strengthening the safety infrastructure available for train operations. Railways has approved 133 crore rupees for the construction of a 4-lane road overbridge ROB on Udhna-Ukai-Songar section of Western Railway. Nepalese Finance Minister Dr. Swarnim Wagle has stated that India and Nepal have an opportunity to renew their partnership by building on the strong ties that